0: குழந்தைங்க வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

எல்லாமே சுகமான போதை. நான் கொண்டு வந்தேன், நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன, நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன, நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன, நாள்தோறும்

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. உயர்ந்த எண்ணங்களுடனும் அடுத்தவர்களை பற்றி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடனும் திகழ்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. எதிர்மறையான சிந்தனை உருவாயிடுச்சுன்னா நமக்கே தெரியாம துன்பங்களும் துயரங்களும் நம்ம கூட கை கோர்க்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வாழக்கூடிய இளைஞர்களுடைய ஆற்றல் முழுமையா பயன்பட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த எதிர்மறை சிந்தனைகள் தான்.

குற்றம், திருட்டு, கற்பழிப்பு, இந்த மாதிரி செய்திகளையே முதலில் மும்மரமாக படிக்கக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. சாதனையாளர்கள் பத்தின குறிப்புகளை அந்த அளவுக்கு விரும்பி வாசிக்கிறது இல்ல. எவை விற்பனை ஆகிறது அப்படின்ற நிலவரம் நம்ம செயல்பாடுகளை பகிரங்கப்படுத்தக்கூடிய தகவல்களா அமையும். நல்லது எது நடந்தாலும் அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை உருவாக்குது. எதிர்மறை சிந்தனைகள் தான் இதுக்கு அடிப்படையாவே அமையுது. குறை காணும் மனப்பான்மை, அனுசரித்து போக மறுக்கும் பிடிவாத தன்மை, நானே சரி என என்னும் தன்முனைப்பு இன்னைக்கு அதிகமான திருமண வாழ்க்கைய நீர்த்து போக காரணமா அமையுது. அடுத்தவர்களை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் தான் மகிழ்ச்சியா வாழ முடியும். அந்த மாதிரியான நபர்களுக்கு பல ரகங்கள்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க செல்லக்கூடிய இடங்களை சாம்ராஜ்யங்களா மாத்துவாங்க. ஆனா குறை காணக்கூடிய நபர்கள் வாழக்கூடிய வீட்டையே சிறையா மாத்திடுவாங்க. குறைகளை பூத கண்ணாடி போட்டு பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம உடல்ல தான் அமிலத்தன்மை அதிகரிக்குது. அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன் அதிகமா சுரக்குது. ஒவ்வொரு உறுப்புகளும் ஓவர் டைம் வேலை செய்யறதால உடல் தளர்ந்து இளமையிலேயே புதிய தோற்றம் உருவாயிடுது. ஆனா எப்பவுமே சிரிச்சு மகிழ்ச்சியோட வாழக்கூடிய நபர்கள் இளமையான தோற்றத்தோட இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் நாமளும் நம்ம வாழ்க்கையை பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு சந்திக்கிற எல்லார்கிட்டையும் இந்த அதிகாலை தொடங்கி அன்பான மனநிலையோடு நடந்துக்குவோம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும் பார்ப்போம். தவறுகளை கம்பளத்துக்கு அடியில் தள்ளுறது மாதிரி இன்னைக்கு மறைச்சு வச்சுடுவோம். இரவு தூங்க போகும்போது இந்த ஒரு நாளை திரும்பி பார்த்தாலே பல நாட்களுடைய செயலை ஒரே நாளில் முடித்திருக்கக்கூடிய அனுபவத்தையும் களைப்பு ஏற்படாமல் உற்சாகம் பொங்குவதையும் நம்மோடு பணியாற்றக்கூடிய நபர்களும் உற்சாக பந்தாக உருண்டோடி பணியாற்றுவதையும் நிச்சயமா உணர முடியும்னு சொல்றாரு ஒரு IAS அதிகாரி. நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்ற மனநிலை தான் இன்பத்திற்கான காரணம். மகிழ்ச்சி ஒரு உதிரி பொருளா இருக்கிறது இல்ல, அதுவே மூலப்பொருளா இருக்குது. நல்ல விஷயங்களை போற்றக்கூடிய சமூகத்தில் தீயவை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். நாமளும் நல்லவர்களா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளே உருவாயிடும். அந்த ஒரு நேரத்துல சாப்பிடக்கூடிய உணவு பிரசாதமாகவும், குடிக்கக்கூடிய நீர் தீர்த்தமாகவும், நடக்கக்கூடிய பாதை கம்பளமாகவும், சந்திக்கக்கூடிய மனிதர்கள் தென்றலாகவும் நமக்கு தெரிவாங்க. பசியையும் தாகத்தையும் கூட அனுபவங்களாகவும் படிப்பினையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுதியான உள்ளம் நமக்குள்ள உருவாயிடுச்சுன்னு வைங்களேன், மகிழ்ச்சியும் இன்பமும் நம்மளை விட்டு பிரிஞ்சு ஒரு நொடி கூட தனி கொடுத்தனம் நடத்தாது. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் OSIFM 90.4.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி நன்றியில் செல்வம், அதிகாரம் 101, குறள் எண் 1008. நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறர் நல உணர்வில்லாதவருடைய செல்வம் ஊர் நடுவில் நஞ்சு மரம் பழுத்திருப்பது போன்றதாகும். நச்சப்படாதவன் அப்படின்னா பிறர் நல உணர்வில்லாத நபர். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்ற வார்த்தைக்கு ஊருக்கு நடுவில் நச்சு மரம் பழுத்திருப்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த மாதிரியான கனிகளை சாப்பிடும் போது உயிருக்கே ஆபத்தா முடியும். நச்சுத்தன்மையுடைய கனிகள் பழுத்திருக்கிறதால அதுவும் ஊருக்கு நடுவே இருந்தாலும் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை போன்றதுதான் பிறர் நல உணர்வில்லாத சுயநலம் கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படின்ற கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. பிறர் நலம் இல்லாதவருடைய செல்வத்தால் தீமை உண்டாகும். நச்சு மரம் வெறுப்புக்குரிய ஒன்றாக இருப்பதை போல பிறர் நல உணர்வில்லாதவர் தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய வெறுப்பை தான் சம்பாதித்துக் கொள்ளுவார்கள். நச்சுத்தன்மை இல்லாத அளவுக்கு ஒருவருடைய செல்வம் மாற்றப்பட வேண்டும். எட்டிக்காய் கனியாக இருந்தாலும் பயனில்லை, ஆனால் வாழை மரம் காய்க்கிறது, கனி தருகிறது. கனிக்கு முன்னால் இருக்கக்கூடிய காயும் பயன் தரும். அதே போல ஒருவருக்கு அதிகமான செல்வம் இல்லாவிட்டாலும் பிறர் நல எண்ணம் கொண்ட நபராக இருந்தால் அந்த குறைவான செல்வமும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதிக செல்வந்தராக வாழ்ந்தாலும் சுயநல உணர்வோடு வாழ்ந்தால் அது எட்டிக்காய் போன்றுதான் பார்க்கப்படும். திருவிவிலியத்தில் ஏசுபிரான் ஒரு அழகான உவமையை சொல்லியிருப்பாரு, செல்வந்தரும் லாசரும் அப்படின்ற உவமை. இந்த செல்வந்தர் ஊர்ல வாழும் போது ரொம்ப ஆடம்பரமா வாழ்வாரு, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாரு. அவருடைய வாசல் படியில் ஒருவேளை உணவுக்காக அந்த மேசையிலிருந்து விழும் ரொட்டி துண்டுகளுக்காக காத்துட்டு இருக்கிறவர் தான் இந்த லாசர். ரெண்டு பேரோட வாழ்க்கையை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த செல்வந்தர் நரகத்தில் தள்ளிவிடப்படுகிறார், லாசர் தேவதூதர்கள் மடியில் இலை பாருகிறார். அதை வந்து நரகத்திலிருந்து பாக்குறாரு செல்வந்தர். அந்த வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய விரல் நுனியை நனைத்து லாசருவை என் நாவை குளிர செய்ய அனுப்பி வையும் அப்படின்னு கேக்குறாரு. உன்ன தேவதூதர்கள் சொல்றாங்க அதெல்லாம் வர முடியாது, நீங்க பூமியில எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சீங்க, ஆனா லாசரும் இங்க இலை பாரிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் நினைச்சாலும் வரக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வழிவாசலும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சதும் உடனே செல்வந்தர் சொல்றாரு, சரி எனக்கு தான் அது கொடுத்து வைக்கல, உலகத்துல வாழக்கூடிய என்னுடைய உறவுகள் உடன்பிறப்புகளும் என்ன போலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாது, அவங்களுக்காவது போய் புத்திமதி சொல்றதுக்கு லாசுருவை கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய தேவதூதர், இங்க இருந்து லாசரு தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ நல்ல நபர்கள் இருக்காங்க, அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு தங்களுடைய மனசை மாத்துறதா இருந்தா மாத்திக்கட்டும், அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விவிலிய நிகழ்வா இருக்கட்டும், இந்த திருக்குறளா இருக்கட்டும், நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? பொருள் சேர்ப்பதை விட அறம் சேர்ப்பதே சிறந்தது. நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் நமக்கு மட்டுமல்ல, பிறருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை மலர செய்ய வேண்டும். அறம் இல்லாத செல்வம் வெறும் பொருளே. அறத்துடன் இணையும் செல்வமே பிறர் வாழ்வில் ஒளியேற்றும் அருட்செல்வம். வள்ளுவன் வழி நடப்போம், அறம் வளர்ப்போம், அன்பால் உலகையே வெல்வோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4
2: விழிப்புணர்வு என்பது வெறுமனே விழித்திருப்பது அல்ல, நம்மை நாமே உணர்ந்து கொள்வது. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில நாம விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் செம்மைப்படுத்தணும். அது உணர்த்தக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கலாமா? ஒரு நாள் சில சீடர்கள் தங்களுடைய குருவை தேடி வந்தாங்களாம். குருவே, வாழ்க்கையில நாங்க விழிப்புணர்வோட வாழணும், அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம். குரு அவங்களை பார்த்து, உங்க மனச ஆன்மீக அறிவால நிரப்புங்கன்னு சொல்லிட்டாராம். சீடர்களுக்கு ஒரே குழப்பம், குருவே மனதை ஆன்மீக அறிவால் நிரப்பணும் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அதை எப்படி செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே குரு சொல்றாரு, ஒரு சல்லடையில் தண்ணீரை நிரப்புவது போல உங்களுடைய மனதையும் ஆன்மீக அறிவால் நிரப்புங்கள்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் சீடர்களுக்கு குழப்பம், குருவே சல்லடையில எப்படி தண்ணீரை நிரப்ப முடியும், அதுல தண்ணி ஊத்துனா அப்படியே வடிஞ்சிடுமே அப்படின்னு கேக்குறாங்க. குரு ஒரு புன்னகையோட சொல்றாரு, முடியுமே, நான் சல்லடையில தண்ணீரை நிரப்பியிருக்கேன், நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. குருவே சொல்லிட்டாரு, இனி மறுக்க முடியுமா, முயற்சி செய்யறோம் குருவே அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் கிளம்பி போயிட்டாங்க. 2-3 நாட்கள் கடந்து போச்சு, சீடர்கள் யாரும் திரும்ப வரல. உடனே குருவே நல்லா யோசனை பண்ணிட்டு அவங்கள வர சொல்லி ஆள் அனுப்புறாரு. சீடர்களும் குருவை வந்து சந்திக்கிறாங்க. என்ன சீடர்களே, நான் சொன்னதை முயற்சி செஞ்சு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. முயற்சி செஞ்சோம் குருவே, முதல்ல சல்லடையில தண்ணி ஊத்தி பார்த்தோம், தண்ணி ஒரு நொடி கூட நிக்கல, அப்புறமா சல்லடையில பனிக்கட்டிகளை அடுக்கி வச்சா தண்ணி நிரம்பி இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டோம், ஆனா உங்களை தேடி வர்றதுக்குள்ள அது வழியிலே கரைஞ்சு ஓடிருச்சு. நீங்க வேற முயற்சி செய்யுங்கன்னு சொன்னதால இன்னுமே யோசிச்சுட்டே இருக்கோம், சரியான வழி எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே குரு, என் கூட வாங்க அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த சல்லடையும் கையோட எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு. சீடர்கள் கையில இருக்கக்கூடிய சல்லடைய வாங்கி அதை நேராக ஆற்றுக்குள் மூழ்கடிக்கிறாரு. சல்லடை முழுவதுமா தண்ணீருக்குள்ள மூழ்கிடுச்சு. குரு சீடர்களை பார்த்து, இப்போ சல்லடையில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு. சீடர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா 3 நாள் முயற்சியாச்சே, ஒண்ணுமே நடக்கலையே. ஆமா குருவே, சல்லடை முழுவதும் தண்ணி நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் குரு தான் சொல்ல வந்த உண்மைய சீடர்கள் கிட்ட எடுத்து சொல்றாரு. சல்லடையில தண்ணி நிரப்பணும் அப்படின்னா சல்லடைய தண்ணிக்குள்ள முழுமையா மூழ்கடிக்கணும். அது போல நீங்க எதுல முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில முழுமையா உங்களை ஈடுபடுத்தணும். ஆன்மீகத்துல வளரணுமா, ஆன்மீக அறிவை தேடணும். கல்வியில முன்னேறணுமா, கல்வியில முழுமையான ஈடுபாடு வேணும். ஒரு தொழில சிறந்து விளங்கணுமா, அந்த தொழிலை கத்துக்கிறதுல முழு ஆர்வம் வேணும். எதையுமே மேலோட்டமா பார்த்துட்டு அதுல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நாம் எந்த துறையில் வளர விரும்புகிறோமோ அந்த துறையில் நமது நேரத்தையும் சிந்தனையையும் முயற்சியையும் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதான் உண்மையான முன்னேற்றம் சாத்தியமாகும். ஆமா நேர்களே, விழித்திருப்பது உடலின் நிலை, விழிப்புணர்வு என்பது உள்ளத்தின் தெளிவு, நம்மை நாமே உணர்ந்து கொள்வது ஆன்மீகத்தின் தொடக்கம். பிறரை உணர்ந்து கொண்டு அவர்களுடைய துன்பங்களையும் தேவைகளையும் புரிந்து கொள்வது தெய்வீகத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கடவுள் கிட்ட வேண்டோம், காணிக்க செலுத்துறோம், அதுல தவறு இல்லை. ஆனா கடவுளை வணங்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் அறத்தையும் அன்பையும் வளர்த்துக்கிறோமா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு கவிஞர் சொல்லுவாரு, காசு கொடுத்து கடவுளை பார்த்துட்டு கடவுள் கிட்டயே காசு கேட்கிறவர் தான் சராசரி மனிதர் அப்படின்னு. கடவுளிடம் செல்வத்தை வேண்டுவதோடு அந்த செல்வத்தை பிறருக்கு பயன்படுத்தும் மனதையும் வேண்ட வேண்டும். உண்மையான ஆன்மீகம் என்பது வழிபாட்டில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கை முறையிலும் வெளிப்பட வேண்டும். விழிப்புணர்வுடன் வாழ்வோம், அறத்துடன் செயல்படுவோம், அன்பால் மனித நேயத்தை வளர்ப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது,
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையத்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட் வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: ஒரு பிரச்சனை நம்மை தோற்கடிப்பதற்காக வருவதில்லை, நம்மிடம் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் வரலாம். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு பல நேரங்கள்ல நம்ம சிந்தனையில தான் ஒளிஞ்சிருக்குது. அதை உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல கதையை கேட்கலாமா? ஒரு நாட்டுல உலக மகா திருடன் அப்படின்னு பெயர் எடுத்து ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவர் திருடாத பொருளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு திருட்டில் கை தீர்ந்தவர். ஒரு நாள் அவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது. ஒரு அப்பாவி விவசாயி காட்டுப்பாதை வழியா பண முடிப்புடன் பயணம் செய்யறாரு அப்படின்னு. உடனே அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தான் ஒரு விவசாயி மாதிரி வேடம் போட்டு அந்த பண முடிப்பை கொள்ளையடிக்கும் திட்டத்தோட விவசாயியை ரகசியமா பின்தொடர்றாரு. ஒரு கட்டத்துல விவசாயி கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துறாரு. ஒரு வழிபோக்கனை போல இயல்பா பேசுறாரு, சிரிச்சு பேசுறாரு, நட்பா பழகுறாரு, வழியில தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறாரு. இப்படி அந்த அப்பாவி விவசாயி நம்பிக்கையே வாங்கிட்டாரு. பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. மாலை நேரம் இருட்டிடுச்சு. அப்போ திருடன் சொல்றாரு, ஐயா நல்லா இருட்டிடுச்சு, பக்கத்துல இருக்கக்கூடிய சத்திரத்துல தங்கிட்டு நாளைக்கு காலையில பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரும் ஏத்துக்கிட்டாரு. அந்த காட்டு பாதையில திருடர்கள் நடமாட்டம் அப்படின்றது விவசாயிக்கு தெரியும். அதனால அவருக்கும் பயம்தான். சத்திரத்துக்கு போனதும் இரவு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் இரவு உணவை முடிச்சிட்டு உறங்குவதற்கு தயாராயிட்டாங்க. இந்த திருடன் மனசுக்குள்ள ஒரு திட்டம், இந்த விவசாயி எவ்வளவு நேரம் விழித்திருப்பான், எப்போது ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்வான், அவனுடைய பண முடிப்பை எப்படி திருடலாம், இந்த எண்ணம் மட்டும்தான் திருடனுடைய மனசுக்குள்ள. நள்ளிரவு விவசாயி ஆழ்ந்த தூக்கம், நல்ல கொரட்ட சத்தம் வேற. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச திருடன் மெதுவா எழுந்து விவசாயியுடைய உடமைகளை மெதுவா தேடுறான். முட்டை முடிச்சுகளை எல்லாம் திறந்து பாக்குறான், எங்கேயுமே பண முடிப்பு இல்ல. விவசாயி வைத்திருந்த பொருட்கள் எதுலையுமே கிடைக்காததால அறையின் மூளை முடுக்குகளை கூட விட்டு வைக்காம தேடுறான். கடைசியா விவசாயியுடைய தலையணைக்கு கீழே கூட தேடி பாக்குறான், கிடைக்கவே இல்ல. பெரிய ஏமாற்றம், வாழ்க்கையில முதல் ஏமாற்றம்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டான். மறுநாள் அதிகாலையில் விவசாயி எழுந்துகிட்டாரு. தன்னுடைய பொருட்களோட பண முடிப்பை எடுத்துக்கிட்டு தயாராகிறாரு. பண முடிப்பு பத்திரமா அவர்கிட்ட தான் இருக்குது. இத பார்த்த திருடனுக்கு பெரிய அதிர்ச்சி. நேத்து நைட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், அப்படி இருந்தும் இந்த பண முடிப்ப இந்த ஆளு எங்க பத்திரமா வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரே குழப்பம். பொறுக்க முடியல, விவசாயிக்கிட்டே சொல்லிட்டாரு, ஐயா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், நான் ஒன்னும் சாதாரண விவசாயி கிடையாது, உலக மகா திருடன் பேர் எடுத்த ஆளு. உங்க பணத்தை திருடுறதுக்காக தான் உங்க கூட வந்தேன், இரவு முழுசும் தேடினேன், பணத்தை கண்டே பிடிக்க முடியல, இவ்வளவு புத்திசாலித்தனமா எங்க மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. விவசாயி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, பதட்டப்படல. சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நீ இரவு முழுவதும் தேடிக்கொண்டிருந்தாயே, அந்த பண முடிப்பு உன்னுடைய தலையணைக்கு கீழ் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாராம். இதை கேட்ட திருடனுக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன ஒரு புத்திசாலித்தனம், திருடன் விவசாயியோட பொருட்களுக்குள்ள பணத்தை தேடிட்டு இருந்தான். ஆனா விவசாயி திருடன் எதிர்பார்க்காத இடத்தில் பணத்தை பத்திரமா வச்சிருந்தாரு. ஆமா நேர்களே, இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? ஒரு நபர் தனக்குள்ளேயே தேடி பார்க்க தவறுவதுதான் பல நேரங்களில் அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. வாழ்க்கையில ஒரு சவால் வந்ததும் பிரச்சனை வந்ததும் பதட்டம் அடைறோம். மத்தவங்க கிட்ட சொல்லி அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு தேடுறோம். நம்ம சூழ்நிலைய நம்மளே குறை சொல்றோம். சில நேரங்கள்ல என்னால எதுவுமே முடியாது அப்படின்ற மனநிலைக்கு கூட வந்துடுறோம். ஆனா ஒரு நிமிஷம் நின்னு நம்ம சிந்தனையை பயன்படுத்தி பார்த்திருக்கோமா? நம்ம கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது, நமக்கு என்னென்ன அனுபவங்கள் இருக்குது, இந்த பிரச்சனைய வேற எந்த கோணத்துல அணுகலாம், இப்படிப்பட்ட கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். புதிய வழிகள் நிச்சயமா பிறக்கும். சவால்கள் நம்மை சோதிக்கலாம், ஆனால் அவற்றை அணுகும் விதம் நம்முடைய திறமையை வெளிப்படுத்தும். ஒரு பிரச்சனையின் முடிச்சை அவிழ்ப்பதற்கு சில நேரங்களில் அந்த பிரச்சனையை பார்க்கும் கோணத்தையே மாற்ற வேண்டியிருக்கும். பிரச்சனையை பார்த்து பின் வாங்குபவர் காரணங்களை சொல்கிறார். பிரச்சனையை புரிந்து கொண்டு தீர்வு காண்பவரே சாதனையாளராக மாறுகிறார். இந்த சிந்தனையுடன் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். உங்க வாழ்க்கையிலையும் வரும் சவால்கள் புதிய அனுபவங்களையும் அறிவையும் வளர்ச்சியையும் தரட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12-20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20,00,000 வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யார் வேணாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களோடு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 180000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வு தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 2.2% இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு.

0: 4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாசம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனா ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனா இங்கிருந்து செவ்வாய்க்கிழமை போறோம். அப்ப வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கச்சதீவில் நம்ம பிடிச்சி தாராளமாக சுற்றி வள விடலாம். அப்போ கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி இப்போ சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊட உள்ள இடங்களில் நல்ல திருக்க வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன கலையான சில்வஸ்டியானவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் விடுறோம் வாங்குகிறோம், ஒன்றுமே ஒரு திருக்க கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வள வாங்குற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்னைக்கு GPSலாம் இருக்கு, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான், அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுல நம்ம படுற பாடு. அந்த கொடி எங்கே போட்டோம்னு அந்த கொடியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை அங்கே தெரியும்னு சொல்லுவாங்க, எங்கே தெரியும்னு சொல்லுவாங்க. கடைசியில் 1/2 மணி நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலை எடுத்தால் வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாள், மூணாவது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி, ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒன்றும் பாடலை, நீவாடு சரியில்லை, சரியில்லை, மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாய்ந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காக போய் சேர்ந்துடும்னா அந்த சம்மாட்டி சில்வஸ்டியானுங்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சி போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தோனியார் கோயிலில் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு நோக்கியை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த சில்வஸ்டியான் சொல்கிறார். எனக்கு எரிச்சலா போச்சு. இருந்தாலும் என்னடா, வந்ததுலேருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல வலை விட்டுட்டு தான் வந்து கரையை கடந்தோம். அந்த நேரத்தில் டக்குனு அவன் என்ன ஒன்னா இருந்தாலும் டக்குனு வலைய பிடிங்க, நம்ம இப்போ இந்த அங்கிட்டு விடுவோம் சொன்னா டக்குனு விட்ட வலையை பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சார். இங்கிட்டு பிடிச்சி அவர் தானே காணா கம்பில் இருக்கார், ஓட்டியாக இருக்கார். அவன் வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த அவர் மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, 4 நாளாக எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க தெருக்க, நான் வெப்பலாக தான் கடல் காற்று அதிகமாக வெப்பலாக இருந்துச்சு, வலையை பிடிக்க பிடிக்க தெருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே ஒரு 2 டன் இருக்கும். 2 டன்ங்கிறது பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு ஒரே 2 டன்னோடு தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டன்னைக்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஒரு அனுபவ ரீதியாக அன்றைக்கி நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து மழையோடு ஆரம்பிச்சிருக்கு. நேற்று எங்கே விட்டுச்சோமால அதே இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நைட் நேரத்துலேயே அடிக்கடி நிறைய மழை சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். நல்ல மழை வந்து நைட்டே பெய்ஞ்சு முடிஞ்சிருச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து மழை தான், இப்போவும் மழை பெஞ்சிட்ருக்கு. மழையிலேயே வந்து எந்திரிச்சு மழையிலேயே குளிச்சு முடிச்சு மழையிலேயே வேலைக்கு வந்து மழையிலே தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மழையில் காலையில் ஒரு காஃபி கப்போடு உட்காந்துருக்கு. எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி 15 அக்டோபர் 2026 காலை நேரம் 7:12 ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறத தெரியல, நம்ம வெளியே பார்க்கும்போதே தெரியுது நம்மளோட வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழை, நல்லா மழை வந்து பெய்ஞ்சிட்ருக்கு. இதே தான் இன்றைக்கி நேற்று மாதிரி இன்றைக்கும் வந்து அந்த விட்டு விட்டு மழை, விடாது மழை அப்படின்ற மழையெல்லாம் இன்றைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 4 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 14 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும், வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான ஒரு வானிலை நிலவரம். இந்த மழையோட இன்னைக்கு நாளும் ஒரு சிறப்பாக வந்து அமையட்டும். காலையிலே நிறைய மழை வந்ததுனால பள்ளிகளுக்குன்னா விடுமுறை விட்டுருப்பாங்களா என்னன்னு ஒரு டவுட்டாகவே வந்திருக்கு. முன்னாடினா வந்து சொல்லிடுவாங்க, காலையில் 5 மணிக்கே வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நிறைய மழை இருக்குது இந்த மாவட்டங்களில், அதனால் லீவ் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போனா அந்தளவுக்கு வந்து பரபரப்பாக செய்திகள்லாம் வரதில்லை. சரி, அதான் பஸ் அனுப்புகிறோம், குடம் வச்சிருக்கேன், எல்லாமே இருக்குது, வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி நடத்தாங்களான்னு தெரியல. முன்னாடிலாம் நடந்து தான் போவோம், அதனால அடிக்கடி லீவ் விடுவாங்க. இப்போ பஸ்ஸு ஆட்டோட நிறையா இருக்கனால வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்களான்னு தெரியல. யாருக்கு லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போங்க, நல்லபடியாக வந்து படிங்க. ஸ்கூல் இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்து இருந்துக்குங்க. உங்களோட ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரைய தேக்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரைய தேக்கறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:24 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய 10வகுப்பு 12வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுக்கான கால அட்டவணை டைம் டேபிளை வந்து நேற்று வந்து வெளியிட்டாங்க. நேற்று ஒரு 12:30 அளவில் வந்து வெளியிட்டாங்க. அது என்ன என்னென்ன மாதிரி தேர்வுகள்லாம் இந்த இருக்குது அப்படிங்கிற தகவல்னால் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 10வகுப்புக்கு மார்ச் 17 வந்து தேர்வு வந்து ஆரம்பிக்குது. 17 தமிழ் தேர்வு, 25 ஆங்கிலம். ஆஹா, நடுவில் வந்து ஒரு வாரம் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கணிதம் 31, அடுத்து ஒரு வாரம். அடுத்து அறிவியல் அப்படிங்கிறது 5, சமூக அறிவியல் 9, விருப்பமொழி பாடம் அப்படின்னு சொல்கிறது 12 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேப் விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்துருக்கு. நல்லா உட்காந்து படிக்கலாம், ஆனால் நாம் தான் படிக்க மாட்டோமே. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாணவர்கள் எல்லாம் நல்லா படிங்க, நிறைய மார்க் வந்து வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் வந்து எவ்வளோ, 17 ஆரம்பித்து அடுத்த மாதம் 12 வரை கிட்டத்தட்ட 25 மேலே வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க 10th. இப்போ 12th போனோம் அப்படின்னா 12th 3 ஆரம்பிக்குது. மார்ச் 3 தமிழ் இதர மொழி பாடங்கள் வந்திருக்கும். 8 ஆங்கிலம், 12 வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் வந்திருக்கு. 15 கணினி அறிவியல், உயிரி வேதியியல், அரசியல் அறிவியல், புள்ளியியல், கணினி பயன்பாடு அப்படின்ற அந்த தேர்வுகள் வந்திருக்கு. 19 உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணிதம், புள்ளியியல் இது வந்திருக்கு. 23 இயற்பியல், பொருளாதாரம். 29 கணிதம், விலங்கியல், மணிகவியல், நுண்ணுயிரியல் இந்த தேர்வுகள்லாம் இருக்குது. 3 ஆரம்பித்து அவங்களுக்கு 29 வந்து முடிச்சிருது. மார்ச்சோட 12th எக்ஸாம் வந்து முடியுது. இந்த டைம் டேபிள் படி நீங்களும் உங்களோட எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை தொடங்கிருங்க. இப்போ அக்டோபரா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் பெரிய 4 மாதம் அப்படின்னு சொன்னாலும், எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு 4 மாதங்கிறது ரொம்ப குட்டியாக தான் வந்திருக்கும். எப்படி போகுதுன்னு தெரியாது. நடுவில் வேறு இன்னும் அவ்வளோ ஃபங்க்ஷன் வந்துருக்கு. ஆயுத பூஜை வந்துருக்கு, தீபாவளி இருக்குது, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு தினம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலிப்ரேஷன் இருக்குது. அத்தனை செலிப்ரேஷனுக்கு நடுவுலையும் படிப்பை விட்டுறக்கூடாது, நல்லா படிங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. பார்வை ஒன்றே போதுமே அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தில் இருக்க பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடலை கேட்டு வந்தாச்சு ரொம்ப மழைக்காக. இப்போ அடுத்ததாக இப்போ இந்த மழைக்காலத்தில், மழைக்காலம் போயிட்டுருக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வு முகாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்டால், காலங்காலத்துக்கு சரிப்பட்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வீடுகளில் சோலார் மின்சார திட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு பிளான். நம்மளோட வீடுனா எல்லா வீட்லேயும் வந்து கூரைகள் வந்துருக்கு, அந்த கூரைகளில் இந்த சோலார் பேனல்ஸ் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு முகாம் நம்ம அரசு பாரதியார் நகரில் இருக்கக்கூடிய வசந்த மகாலில் நாளைக்கு மதியம் 2 மணி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் வந்து நடத்திருக்காங்க வெள்ளிக்கிழமை. இதில் போகிறது மூலமாக என்ன கிடைக்க போகுது, நம்ம தான் சோலார் பேனல்லாம் நம்ம ஊர்லேயே வந்து இருக்குது அங்கேயே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னாலும், இதில் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்திருக்கு, என்ன மாதிரியான சேவைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க. மத்திய மாநில அரசோட மானியம் அப்படின்னு சொல்கிறது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியமாக வந்து கொடுக்குறாங்களாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். 1 லட்சம் ரூபாய் வரோன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு எல்லாருமே வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் உங்களோட வீட்டு கூரையில் எவ்வளோ பேனல் வந்து அடுக்க போகிறீங்க, உங்களோட வீடு எத்தனை பேனலுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து, நீங்கள் இப்போ வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு சோலார் மின்சாரத்தை வந்து அமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மானியம் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. இல்லை அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மானியத்தை வந்து கொடுப்பாங்க. இப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் நீங்கள் வந்து மானியம் வாங்கலாம். ஏன்னா அது 1 லட்சம் ரூபா வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ பேனல்ஸ் வந்து வாங்குற மாதிரி வந்துருக்கும். இப்படி சோலார் பேனல் வச்சுட்டோம் அப்படின்னா அது வைக்கும்போது இவ்வளோ காசாக தெரிஞ்சாலும் அது பின்னாடி போக நல்ல ஒரு வருமானத்தை வந்து தரும். ஏன்னா கரண்ட்டு பில் அப்படிங்கிறது எங்கே ஏறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கே வந்து தெரியும். எக்கச்சக்கமான ரேட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சோலாரை வைக்கிற செலவை வந்து நம்ம மாதம் மாதம் கட்டினாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்குலாம் சில பேர்னா ஆயிரக்கணக்கில் சொல்கிறாங்க அவ்வளோ வருது அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சோலார் ஒரு தடவை வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு தேவையான கரண்ட்டு நிறைய எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட்டு பில்லை ரேட்டையும் வந்து குறைச்சிக்கலாம். வந்து 100 யூனிட் ஃப்ரீயாக 100 யூனிட்டுக்குள்ள நம்ம அந்த கரண்ட்டை பயன்படுத்திட்டு பேலன்ஸுக்கு சோலார் கரண்ட்டை பயன்படுத்திட்டால் நம்மளுக்கு கரண்ட் பில் கட்ட செலவும் வந்து இருக்காது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அந்த சோலார் பேனலில் வந்து இருக்குது. அதனால் யாருக்காச்சும் தேவை அப்படின்னா நாளைக்கு பாரதியார் நகர் வசந்த மகாலுக்கு போயிட்டு வாங்க, போய் என்னென்னாச்சும் கேட்டுட்டு வாங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியிலிருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்கள் பார்க்கும்போது தங்கம் விலை வந்து குறைஞ்சிருக்கு. சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து இந்த நேரத்தில் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 12 கேரட் 1 கிராம் தங்கம் 11,119 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,590 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,08,720 ரூபாய். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அடுத்ததா இந்த மழைக்காலத்தில் நிறைய இடங்களில் ரோடுகள் பள்ளங்களாக வந்திருக்கு, எக்கச்சக்கமான பள்ளங்கள் வந்திருக்கு. அங்கங்கே டம்மு டம்முன்னு போட்டு வந்து வண்டிக்குள்ள வந்து போகும்போது அடிச்சு தூக்குது. அவ்வளோ பள்ளம் இருக்குது. அந்த எந்த பள்ளமே வந்து இந்த மழை காலத்தில் வந்து தெரியல. அதுவும் மழை தண்ணி தேங்கி இருக்கனால அந்த பள்ளமும் கொஞ்சமாக பெருசாகிட்டே வேறு போயிட்டுருக்கு. அதனால வாகன ஓட்டுகள் கொஞ்சம் கவனமாக வந்து வாகனங்களை ஓட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெதுவாக போக முடியுமோ அவ்வளோ மெதுவாக போய்க்கிங்க. ஏன்னா இந்த வேகம் அப்படிங்கிறது இந்த மழைக்காலத்தில் மழை பேஞ்சு வலிக்கு ஓடிட்டுருக்கு இந்த ரோட்டில் பெரிய ஆபத்தை வந்து தந்துடும். உங்களோட டயர் நல்ல டயராக இருக்கும், நல்ல கிரிப்புள்ள டயரு, நாங்கள் வந்து கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொன்னாலும் எதிர்த்தாப்பில் இருக்கவங்க டயர் பழைய டயராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிரேக் பிடிக்கல அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் எவ்வளோ மெதுவாக போகிறோமோ அந்தளவுக்கு இந்த மழைக்காலத்தில் விபத்துகளை வந்து தவிர்த்துலாம். எனவே நம்மளுக்கு தெரியுது ஒரு நாளைக்கு ஒரு 3 விபத்தாச்சும் நம்ம வந்து கேள்விப்படுற அளவுக்கு வந்து இருக்குது. அப்படின்னா இல்லாமல் விபத்துகள் பற்றின இந்த பேச்சுக்களே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வண்டி ஓட்டுங்க, பத்திரமா வந்துடுங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் 1931 இதே அக்டோபர் 15 ஜைனுலாப்தீன் மற்றும் ஆசியம்மாள் இவங்களோட ஒரு மகனாக வந்து பிறக்கிறாங்க. அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அப்படின்ற ஒரு சிறுவர். சின்ன வயசுலேருந்தே தான் வந்து படிக்கணும், தன்னோட படிப்பை வந்து முடிச்சுட்டு நல்ல ஒரு நிலைவுக்கு வந்து போகணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இவருக்குள்ளே வந்து இருந்திருக்கு. இந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் மிக முக்கியமான நபராக வந்து வளர்ந்துருக்காங்க நம்மளோட அப்துல் கலாம் ஐயா. அவங்களோட பிறந்தநாள் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியில் வந்து நம்ம தீர்க்கலாம். அந்தளவுக்கு நம்ம எல்லார்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட பேர் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுத்துணும். நம்ம குழந்தையாக இருந்தால் கூட அப்துல் கலாமோட ஐயாவோட பேர் வந்து தெரிஞ்சிடும். நம்ம இந்தியாவில் காந்தியாவோட பேர் எப்படி எல்லாருக்குமே தெரியுமோ அதே மாதிரி நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவோட பேருமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம நாட்டுக்காக அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருக்காங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் நம்ம நாட்டுக்காக வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க, நிறைய ஏவுகணைகள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ விஷயங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஒரு வானம் சார்ந்த ஒரு அறிவுகளில் ஆய்வுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து இருந்திருக்கு. இப்போ ஒரு மாணவர்களுக்கு வந்து பேசணும், மாணவர்களே ஏதாச்சும் ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் அப்படின்னாவே நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து பண்ணவங்க, இவ்வளோ ஒரு புரட்சி வந்து பண்ணவங்க நம்மளோட ராமேஸ்வரம் பகுதியில் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாள் இன்றைக்கி நானும் அப்துல் கலாம் ஐயாவை வந்து பார்த்துருக்கேன். எப்போ நான் பார்த்துருங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ரயில்வே பாலத்தோட 100வது ஆண்டு விழா. இந்த 100வது ஆண்டு விழாவுக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா நம்ம பாமன் வந்து வந்திருந்தாங்க. பாமன் வரும்போது நான் 7வது படிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எங்கள் ஸ்கூல்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க. எங்கள் ஸ்கூல் மட்டும் கிடையாது, நம்ம தீவில் இருக்க எல்லா ஸ்கூலையும்

0: dream, continuously acquire knowledge, hard work, and perseverance.
1: சமூகத்தின் அறிவார்ந்த மாற்றத்திற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்போ 48 ஆகுது. சின்ன பிள்ளைகளில் உள்ள ஒரு காலகட்டத்தில் ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகாலில் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்பு தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம். இருந்து கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம். தண்ணி எடுக்க போவாளுங்க. தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா விடமாட்டாங்க, தண்ணி இருக்க போவேணா அப்படிம்பாங்க. அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு. அதோட தண்ணியை நைஸாக போய் குடத்தை தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி வருங்கடம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கடத்திரலாம் வரும். மஞ்சக்கடத்திரலாம் வந்தாலே திருவிழா மாதிரி தான். மச்சான் மாமா அத்தாச்சி நாத்தனமர்களுக்கு இப்படி ஊற்றி அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கடத்திரலாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும். இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னு சொன்னால் கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி தேரி மாதிரி செஞ்சு

0: இது கோஞ்சி விட்டு விளாடுவோம். மிச்சம்லாம் எங்கள் அப்பா தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க, கடை குளிக்க போகணும், வலை கழிக்க கூட்டிகிட்டு போவாங்க. வெள்ளத்துக்கு டீசல் வெள்ளம் வந்துடும், அப்புறம் அவன் அண்ணன் அப்பாலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா சொல்லுவாங்க டீசல் பிடிச்சிட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துக்குல நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுகளோட அவளுகளுங்க வருவாளுங்க. அங்கேருந்து இங்கே பாமன் வருவோம், பாமன் பாலத்துக்கு வந்து டீசல் பிடிச்சிட்டு பாலத்துக்கிட்ட இருந்தது அந்த டீசல் பழுக்கு அதை எடுத்துகிட்டு தான் இப்போ பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்தது அங்கே வந்து டீசல் பிடிக்க வருவோம். நல்லா ஜாலியாக பேசி பேசி எப்படியும் 2-3 மணி நேரம் ஆக்கிரும் வந்து வாங்கிட்டு போறதுக்குள்ள பையன் பையன் நடந்து நடந்து பேசி விளையாண்டு. இப்ப எங்க கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப வந்து குந்துகால்ல இருந்து குந்துகால் முனை இருக்குல்ல, விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே அங்க இருந்து நாங்க நடந்து வருவோம். வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறதுனால இங்கதான் வரணும், பாமன் தான் வரணும். அந்த டைம்ஸ்ல நாங்க நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் அவர் விவாதித்தார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, மக்களுக்கு இடையேயான தொடர்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவில் நிறைவு செய்வது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். அத்துடன் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் பிரதமரும் கனடா வெளியுறவு அமைச்சரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. நித்தி ஆயோக் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தலைமையிலான இக்குழு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய வழிமுறைகளை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழு விவசாய பிரதிநிதிகள், சர்க்கரை ஆலை சங்கங்கள், மாநில அரசுகள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசிக்கும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகளின் பிரதிநிதிகள் நடத்திய கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அடுத்து இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று 150 பேருக்கு அவர் சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசினார். பெண்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு காந்திராஜ் தெரிவித்தார். தேசிய அஞ்சல் வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களிடையே கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் நிகழ்வு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடிதம் எழுதியது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
6: என் பெயர் சி கீதாஷி. இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம லெட்டர் எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லல, நம்மளோட எண்ணத்தையும் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் நம்ம வந்து இமெயில், வாட்ஸ்அப் அது வழியாக தான் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது.
7: பேர் வந்து யோனகிலே. முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு லெட்டர் நானே என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் இந்த லெட்டர் எழுதுவேன்.
5: ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு மணி 9:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மற்றொரு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு காலை மணி 7:30 இயக்கப்படுகிறது. போதனூரிலிருந்து நியூ டின்சூக்கியாவுக்கு நாளை அதிகாலை மணி 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
8: தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று மதியம் வரை இடைவிடாது மிதமான மழை பெய்தது. இந்த மழையினால் பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமாக இருப்பதால் மழைநீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் கடலுக்கு செல்லும் வகையில் 14 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மழைநீர் செல்லும் ஓடைகள் அனைத்தும் சீரான முறையில் உள்ளனவா என்பது குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசியவர், புறநகர் பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரானது நேரடியாக கடலுக்கு கொண்டு செல்லும் வகையில் 41 பம்ப் ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளது, 50 மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருப்பதாகவே அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
5: இருவரி செய்திகள். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெரிய கல்வராயன்மலை, கீழ்நாடு, சூளாங்குறிச்சி கிராமங்களில் 211 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு இளம் பகவத் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 247 ரன் எடுத்தது. இந்த அணியின் தொடக்க வீரர் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பின்னர் 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. அர்ஷீப் சிங் காயம் காரணமாக தொடர்ந்து பேட் செய்ய இயலவில்லை. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் காலோயானாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா நம்மளோட ரயில்வேஸ்ல வேலை வாய்ப்புகள் வந்து வெளியிருக்காங்க. அதுவும் யாருக்காக அப்படின்னா விளையாட்டு வீரர்களுக்காக. விளையாட்டில் சாதனை பண்ண ஏதாவது ஒரு சர்வதேசளவில் தேசிய அளவில் பல்கலைக்கழக அளவில் ஏதாவது வெற்றி பெற்று சான்றிதழ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க நம்மளோட ரயில்வேஸ். இந்த இது வந்து எப்போவுமே நடக்கிறதா, நம்ம ரயில்வேஸில் அதிகப்படியான வீரர்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து எடுப்பாங்க. நம்ம எம்எஸ் தோனி படம் பார்த்தா கூட தெரியும், அவங்களால நம்ம தோனியே முன்னாடி வந்து ரயில்வேஸில் வந்து வேலை வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிரிக்கெட் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு கிரிக்கெட்டை வந்து விளாடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய வீரர்களுக்காக தான் இப்போ தடகளத்தில் 15, கிரிக்கெட்டில் 11, குத்து சண்டை 9, வாலிபாலில் 9, கால்பந்தில் 8, ஹாக்கியில் 7 அப்படின்னு சொல்லிட்டு 62 இடங்கள் விளையாட்டு வீரர்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விளையாட்டு வீரர்கள் வந்து இருக்காங்க, பல்கலைக்கழகங்களையாச்சும் நல்ல ஒரு சான்றிதழ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள ட்ரை பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து வந்திருக்கு விளையாட்டு வீரர்களுக்காக. இதில் ஒரு தேர்ச்சி முறை அப்படின்னு வந்து பார்க்கும்போது சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதே தெரிவிச்சிருக்காங்க. ஈஸியாக வந்து கிடச்சிரும், நம்மள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா போதும், அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த ரயில்வேஸில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துடலாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுகளுக்கு தகவலை தெரியப்படுத்துங்க. விண்ணப்பிக்க IROAMS.com அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கணும். IROAMS.com இதுதான் இந்த இணையதள முகவரி. இப்படுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அடுத்ததாக புதுச்சேரி எதிரொலி பறையாட்ட கலைக்குழுவை மேடை கலைக்கிறோம்.
3: ஏன் பேசிக்கிட்டே இருக்க சட்டு போட்டு பாட்டு ஆரம்பிங்க நீ ஆட்டுக்கு.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏ செல்வி, கமலா வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா?
1: என்னாச்சுக்கா? எனக்கு தெரியாதே.
0: என் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள்ல போயிருவான்னு சொன்னால.
1: ஆமா,
0: அது ஏதோ நெட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து பதிஞ்சாங்களாம். அவங்களும் விசாக்கு காசு அனுப்பு, டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு சொல்லவும் வெளிநாடு போகணும்னு ஆசையில இவங்களும் கட்டிட்டாங்களாம். இப்போ போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களாம்.
1: அக்கா, அப்ப கட்டின பணம் எல்லாம்
0: போச்சு.
1: ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்பட்டத அடையறதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும்ல.
0: அத சொல்லு.
2: சமூக வலைதளத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று வரும் விளம்பரத்தை நம்பி அதில் இருக்கும்

0: செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் விசா பெற்றுத் தருவதாக கூறி பணம் செலுத்த சொல்லி பின் வேலை பெற்றுத் தராமல் ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
1: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நிறைவடைந்த 5 வளர்ச்சி திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். லேயில் உள்ள குஷோக் பகுல்லா ரிம்போச்சி விமான நிலையத்தில் 640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பயணியர் முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். எல்லை சாலைகள் அமைப்பால் அமைக்கப்பட்டுள்ள 298 கிலோமீட்டர் நீளமுடைய நிம்மு பதும் தார்ஷா சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஹிம் நீர்நிலை திட்டத்தின் கீழ் 40 கிராமங்களில் உருவாக்கப்பட்ட 40 நீர்நிலைகளை திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றவுள்ளார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர் டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்த் எழுதிய டான்சிங் வித் ஜாய் என்ற நூலை வெளியிட்டு அவர் பேசினார். புற்றுநோய்க்கு எதிரான டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்தின் வாழ்வியல் குறித்து இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த தரவுகளுடன் அதனை எதிர்கொண்ட விதம் குறித்தும் அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க விழிப்புணர்வு தேவை என்றும் அதுகுறித்து முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வான்வழி தாக்குதல் நடைபெற்றால் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அங்கு நிலவும் சூழல் குறித்து வீடியோ காட்சிகள் அல்லது செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த 4 இந்தியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின்

கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து புருனே தாரசலாமிற்கு வேளாண் மற்றும் கால்நடை சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மருந்து உற்பத்தி, சுகாதாரம், எரிசக்தி ஆகிய துறைகளில் மேலும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் திரு அமித் வர்மா, புருனே தாரசலாம் சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் மே ஃபயீஸ் அகமது அரிஃபின் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, இத்திட்டத்திற்காக 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது 10 செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கான வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வேளாண் பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மும்பையில் மாநில பொது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் அம்மாநில உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் நடத்திய காணொலி காட்சி கூட்டத்தின் போது இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு கட்டணத்தை முன்கூட்டியே பெற்றிருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் தவறும் கல்வி நிலையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாகவும் அதிலிருந்து 21 மாணவிகளும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. மற்றொரு கப்பலின் அடிப்பாகம் சேதமடைந்ததாகவும் அதிலிருந்து 22 மாணவிகளும் காயமின்றி பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சர்வதேச விதிமுறைகளின்படி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் அனுமதி பெற வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்லாமிய புரட்சி காவல்படை தளபதி திரு அலி அஸ்மை தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனின் எரிசக்தி மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் பெரும் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் 600,000 பேருக்கு மின் சேவை தடைபட்டதாகவும் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கிவ் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கலோயானாவை வென்றார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்சேர் சிங், நிஷ்சல் சந்த், தேவ் ரூபா ரெலியா, தன்வி ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 4வது சுற்று ஆட்டத்தில் ஜக்சீர் சிங் 15-11, 10-15, 17-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புன்னட்டாட்டை வென்றார். நிஷ்சல்சன் மலேசியாவின் காங் வீயையும் தேவ் ரூபா ரெலியா இந்தோனேஷியாவின் யூதா ரெண்டாரவையும் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் 3வது சுற்று ஆட்டத்தில் தன்வி ரெட்டி 15-17, 15-13, 15-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியூ சியா யாவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஷைனா மணிமுத்து 15-7, 15-6 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹாங் சுவானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக

0: யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள் சொல்வது உங்கள் தங்கம். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய பிறந்த நாள். 1931 இதே மாதத்தில் இதே நாளில் பிறந்திருக்காங்க. ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழ்மையிலேயே படித்து, அதாவது அந்த காலத்தில் வந்து கரண்டே இல்லாத நேரம், அந்த நேரத்திலையும் நிலவு வெளிச்சத்தில் படித்து இந்த ஒரு உயர்ந்து, ஆனால் அவர்களுக்கே தெரியாது நம்ம ஒரு விஞ்ஞானி ஆகும், நம்மளும் ஒரு குடியரசுத் தலைவராகவும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். அவங்கள பற்றி நம்ம சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்கள்ட்ட ஒரு உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு யோசித்து அவங்கள் தகுதி அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அவங்க வந்து யாரையுமே பார்க்கல, அதாவது ஒரு அப்பாற்பட்ட மனிதர், யாருக்காகவும் எந்த சுயநலத்துக்கும் அவங்க வந்து உதவி செய்யலை, மக்களுக்காக வாழ்ந்த ஒரே மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்தநாள். அவர்களை வாழ்த்த வயதில்லை, அவர்களை வணங்குவோம். அவர்கள் மாதிரி நிறையா பேர் கனவு கண்டுகிட்டு இருப்பிய உங்கள் கனவு நினைவாக கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி பாடலை கேட்கலாம், வாழ்த்துக்களை சொல்லலாம். 709-4-3-9-9-9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. மக்களே, சரியான மழை இன்றைக்கி வந்து வரவே முடியலை, அவ்வளவு ஒரு மழை. இந்த மழையில் வந்து ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ கேட்டாப்பில் பரவாயில்லையா மக்களுக்காக வந்து இந்த மழையிலையும் நீங்கள் நனைஞ்சு போகிறீங்களே அப்படின்னு ஒரு ஆட்டோக்கார நண்பர் சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி மழையில் முடியலை அப்படின்னு படுத்துடக்கூடாது, படுத்தோம்னா இதே சோர்வு நம்மளுக்கு நாளைக்கு ஏற்படும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நல்ல மழை நம்ம ராம்நாள்லாம் அப்படியே தூரிட்டு தான் இருக்குது, நம்ம தீவுகளுக்குல சரியான மழை தான் பெஞ்சிருக்கு. இன்றைக்கி நிலைமைக்கு நல்ல மழை வந்து அது ஒரு மாதம் வரையும் தாங்கும், ஏன்னா அந்த அளவுக்கு தங்கச்சி மடத்தில் சரியான மழை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்துடன், நான் சித்தாரக்கோட்டையிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்று எங்கள் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவளுடைய பிறந்தநாள், வாழ்த்துக்கள். அவளுக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த ஊரில் வந்து நல்லபடியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் மழை நல்லா பெய்யணும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், புது வீடு போகும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். எனக்காக உன்னையை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் அந்த பாட்டை போடவும். சித்தாரோட்டிலிருந்து தோப்பிக்கிறோமா. இன்னைக்கு இதை தங்கமான நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கும் தங்கமான நண்பர்களுக்கும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் நன்றி.
1: சித்தார் கோட்டையிலேருந்து தௌபிக் ரஹ்மான் அண்ணா தான் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு 100க்கு 100 படத்தில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமீமா அவங்க சொல்லிட்டு உலக நாயகனே அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே உலகத்திலேயே நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா பேர் வந்து விளங்கிக்கிட்டே இருக்கு, இன்னும் பல 1000 வருஷத்துக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 93 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கள் ஓடி போய்கிட்டு இருக்கும். நிலத்தில் நான் ஒசக்கை இருப்பேன், வெள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சு அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீனும் தான் போகுது. ஆனால் எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறணும் மீனும் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அதை மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிடுவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கு. மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்க இடம் இருக்காது, கரை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை விளவுட்ருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வருது, ஒன்றும் கிடையாது. பாய் அடித்து ஓடியாடுறோம். 3 ஏறு நல்லா படுத்து உறங்குறேன். நான் காணாவில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன். அங்கேருந்து ஓடியாடுறோம். பெரிய கள்ளக்கடுத்து வருது, மண்டி மாதிரி வருது. இது மீன் தான் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை எண்ணிக்கிட்டேன். 3 ஏறு நல்லா உறங்குறாங்க. எந்திங்கப்பா வலை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3 ஏறு 3 ஏறு எங்கே பார்த்தாலும் வலை ஒரு வழியாக தானே வருது. இதில் வலை விடப்பட வலை விட்றான், விட்றான். வாயை பிடிச்சி வலையை படுத்தாச்சு. 20-25 வலை விட்டாச்சு. வலை விட்டு 2 மணி தேரத்துக்கில் வலையை பிடிச்சி மீனை கழிக்கிறேன். அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு 4-5 வருது. ஒரு கூரல் தான் வலையை பிடிச்ச. 2-3 மடங்கு இருக்கும், 3 டன் இருக்கும். 3 டன் கொஞ்ச நேரம் தான் இப்படி இப்படி கூரல். அதை ஏற்றிக்கிட்டு வலையை பிடிச்சி பண்ணு. இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளனுக்கு காணாது. மறுபடியும் பாய் அடித்து ஓடும். மறுபடியும் பாய் அடித்து அங்கே வலை வச்சு அங்கே 2 டன் மீன் பிடிச்சி அவ்வளோ 5 டன் வெள்ள லோடு. அவ்வளோ மீன் பிடிச்சி கரையை வந்தோம். நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க ஆண்டனி ஸ்டான்லி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு, திருமண நாள் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, புதிய வானம் புதிய பூமி என்றும் பனிமலை பொழிகிறது அப்படின்னு ஒரு அழகான பாடல் டி எம் சௌந்தரராஜன் அவங்க குரலில் கேட்டிருக்காங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா. காதல் படத்துலயா? காதலி படத்துல. ஓகே, நன்றி. ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க அக்கா மடத்துல இருந்து ராஜீவ் அவங்க வந்து ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: வணக்கம் தங்கமான தங்கமனனுக்கு எனது இனிய காலை வணக்கம் என்று ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள், மற்றும் என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி இவருடைய மகள் அனுஷ்கா அவர்களுக்கு 15வது ஆண்டு பிறந்த நாள். இந்த இருவரையும் வாழ்த்தும். கடலாடி வட்டம் சவரியார் பட்டணம் ராபர்ட். இந்த இருவரையும் வாழ்த்தி, ஊரு விட்டு ஊர் வந்து இந்த படத்தில் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா, இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும். நன்றி, வணக்கம்.
2: நன்றி அண்ணா. கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணாலாம் அவங்க நண்பர் கிருஷ்ணமூர்த்தி மகள் அனுஷ்கா அவங்களுக்கு வந்து 15வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், ராபர்ட் அண்ணன் சார்பாகவும், எனது சார்பாகவும் அனுஷ்கா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ராமராஜன் அவங்க நடித்த படத்தில் ஊரு விட்டு ஊரு வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம காய்கறிகள் வந்து எல்லாருமே பூமியில் விளைய வச்சு தான் பார்த்துருக்கோம், ஆனால் அதே நேரத்தில் மாடியில் ஒரு தோட்டம் போட்டு அழகாக வந்து காய்கறிகளை வளர்க்குறாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ வாடியில் வந்து மாடியில் வந்து சுத்தமாக அந்த அப்படியே கல் மாதிரி கட்டியிருப்பாங்களா, அதில் வந்து ஒவ்வொரு ஜாடிகளை வச்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் நம்மளுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக அழகாக மாடியிலேயே போட்டு மாடி தோட்டம் மாதிரி வளர்க்குறாங்க. அப்போ கேட்டேன், இப்படி வளர்க்குறீங்களே இது எப்படி, வெயில் வந்தால் எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை, வெயில் வந்தாலும் வந்து அவ்வளவா பாதிக்காது, இது வந்து இது வந்து நாங்கள் விற்கிறதுக்காண்டி போடலை, எங்களுக்காண்டி எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் வந்து மாடியில் இந்த பயிர் பண்ணுறோம். அப்போ அப்போ இப்படி பண்ணுறீங்களே இது ஒழுகாதா அப்படின்னு கேட்டேன். இந்த தண்ணி பட்டு கீழே ஈரழிக்காதா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, ஏன்னா நாங்கள் வந்து தட்டோடு பேச்சிருக்கோமா, அதனால் ஓரளவு நாங்கள் வந்து நீட்டாக அதை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே மக்களே, நம்மளும் வந்து மாடி தோட்டம் போட ஆரம்பிக்கலாம், ஏன்னா நம்மளும் போய் காய்கறிகளை விலக்கி வாங்குறத விட நம்மளும் ஒரு 5-6 ஜாடிகளை வச்சு மாடி உள்ளவங்க மாடியில் போடலாம். ஸோ மாடி இல்லாதவங்க கீழேயே வந்து நம்ம வச்சு ஒரு ஜாடி மாதிரி வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தான 3 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
3: கடலோசை எப்பும் 90.4 பணியாற்றும் பணியாளர்களுக்கும் தங்கமான வாழ்த்து தெரிவிக்க வந்த அன்பு சகோதரர் தங்கத்துக்கும் காலை வணக்கம். இன்று இந்த மண்ணின் மைந்தர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களும் சொந்த பந்தங்களும் இன்று மனநாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் இதயக்கண்ணி, பாடல் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த பாடலை போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசியவர் டி ஜோன் மார்ட்டின்.
2: ஜோன் மார்ட்டின் அண்ணா தான் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஐயா அவங்க ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: எங்கள் கடலோசை பண்பலைக்கும் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் அன்பு சகோதரருக்கும் வணக்கம். சேலம் அமானி கொள்ளலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன். இன்று பிறந்த நாள் காணும் ஏவுகணை நாயகன், ஏழைகளின் நண்பன், ஏழைகளுக்கு வழிகாட்டி, மாணவர்களுக்கு வழிகாட்டி, நிறையா சொல்ல முடியும் அவரை பற்றி. அவருடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த மண்ணில் இல்லாவிட்டாலும் நமக்கு அவர் வழிகாட்டி தான், இன்றுமில்ல என்றுமே வழிகாட்டி தான். அவருடைய புகழ் வாழ்க. அதேபோல் நம்ம கடலோச பண்பலையின் தாளாளர் அம்டிங் பெர்னாண்டோ அவர்கள் பிறந்தநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை 11 வந்திருக்கு, எனக்கு அறியாமல் போயிடுச்சு. அதனால் தாளாளர் வந்து இந்த பண்பலைய மீனவ மக்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருந்தாலும் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மக்களும் இந்த பண்பலை மூலிமா, கடலோச பண்பலை மூலிமா நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் நம்ம தாளாளர் ஆம்டிங் பெர்னாண்டோ அவர்களுக்கும் நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எனக்கு ஒரு பாடல், படம் வந்து பாவ மன்னிப்பு. அதில் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாஹ்வின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வு சொல்லிங்கிற பாடல் வழங்க வேண்டி எங்களுடைய கடலோசை பண்பலையை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சேலம் அமானி கொண்டாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
2: சேலத்தில் இருந்து கணேசன் அண்ணன் தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலாளர் ஆம்ஸ்டாங் சார் அவங்களுக்கும், ஐயா அப்துல் கலாம் ஐயா அவங்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: Dosai FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதாக பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்கு. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்கு.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமில் ஜெனிஃபர். ஒரு சின்ன குழந்தை வானத்துல பறக்கிற பறவைகளை பார்த்து ரசிக்குது. அந்த குழந்தைக்கும் ஒரு நாள் வானத்தை தொடணும், பெரிய சாதனை படைக்கணும்னு ஆசை வருது. அந்த ஆசைய மனசுல சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னோட முயற்சியால முன்னேறுது. கடைசியில ஒட்டுமொத்த இந்தியாவுமே பெருமையா தலை நிமிர்ந்து பார்க்கிற ஒரு மனிதரா உயருது. இது ஏதோ ஒரு சினிமா கதை கிடையாது நேயர்களே. நம்ம மண்ணில பிறந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு மா மனிதரோட உண்மையான வாழ்க்கை கதை. யார பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லாருடைய மனசுலயும் தனி இடத்தை பிடிச்சிருக்கிற நம்ம அன்புக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா தான். சில மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு மரியாதை வரும். சில மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வியப்பு வரும். ஆனா ஒரு சில மனிதர்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா. சரி நேயர்களே, இவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்ச கலாம் ஐயா எங்க பிறந்தாங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அழகான ராமேஸ்வரத்துல தான். 1931 அக்டோபர் 15 ஜைனுலாபுதீன் ஆசியம்மா அவங்களுக்கு மகனா பிறந்தாங்க. ரொம்பவும் எளிமையான குடும்பம். சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில பல விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டிய சூழல். குடும்பத்துக்கு உதவணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். இப்படி ஒவ்வொரு படியா அவங்களோட பயணம் தொடங்குச்சு. சின்ன வயசுல செய்தித்தாள்களை விநியோகம் செஞ்சு அதே நேரத்துல படிப்பையும் தொடர்ந்து தன்னோட அறிவையும் ஆர்வத்தையும் வளர்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ராமேஸ்வரத்துல வளர்ந்த அந்த சிறுவன் பின்னால இந்தியாவோட ஏவுகணை நாயகனா உயர்ந்து நம்ம நாட்டோட குடியரசு தலைவராகவும் பொறுப்பேற்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆனா ஐயாவோட வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களோட சாதனைகள் மட்டுமல்ல, அந்த சாதனைகளுக்கு பின்னாடி இருந்த உழைப்பு, தோல்விகளை கடந்து போன மனசு, எளிமையான வாழ்க்கை, மாணவர்கள் மேல அவங்க வச்சிருந்த அன்பு, இதெல்லாம் தான். அதனால தான் கலாம் ஐயாவை பத்தி பேசும்போது நமக்குள்ள ஒரு பெருமையும் ஒரு நம்பிக்கையும் சேர்ந்து வருது. இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம நிகழ்ச்சியில கலாம் ஐயாவோட வாழ்க்கை பயணத்தை பார்க்க போறோம். அவங்க எப்படி வளர்ந்தாங்க, இந்தியாவுக்காக என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க, மாணவர்களோட ஏன் அவ்வளவு

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரிய மேல்ச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யற, என் பிள்ளைய சின்னஞ்சிறுசா இருக்கும்போது நாங்க குந்துகால்ல போய் இருப்போம். குந்துகால்ல இருந்தா ரால் வலை போட்டு போயிருப்போம். ரால் வலையில 6 மாசம் அங்க இருக்கும்போது அங்க

0: வந்து பாலத்தை கழுத்து தான் இங்க வருமா, அந்த ராலை சமத்துக்கிட்டு வந்து கம்பெனியில போட்டுட்டு டீசல புடிச்சிட்டு போகும். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ள வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கு வச்சுட்டு காட்டூத்தில் போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே குந்தால இன்னொரு இடம் இருக்கு தண்ணியில் போகிறது, அங்கே இடுப்பில் இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழிச்சு தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போனால் அங்கே எடுத்து எனக்கு கடற்கரையில் இறங்கி இடுப்பில் சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி வலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புறம் ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடி சூட வெள்ள வறுக்கும்னால அதை விரித்து காய போட்டுட்டு மறுபடி சூட தட்ட போகும். இப்படி எங்கள் வாழ்க்கை பச்சைப்பட்டியில் ஓடுச்சு. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாணியப்பட்டினம் இருக்கா, வீரவாணியப்பட்டினம் போய் அங்கே 6 மாதம் இருப்போம். அங்கே பார்த்து நான் அடிக்கிற அலையில் அந்த பிள்ளைய வறுக்கும்னா படுற பாடு அந்த பாடுபட்டு தான் பிள்ளைய கரையை வரும். அங்கே 6 மாதம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்கே வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டினம் போவோம். மல்லிவட்டினம் போய் அங்கே 3 மாதம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் களை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய செகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன் பாரு, செகதாவட்டணம் போவேன் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு. செகதாவட்டணத்துல இருந்து காரங்காடு அங்கே 6 மாதம். காரங்கட்டையெல்லாம் தண்ணி கிடைக்காது, இடுப்புல இந்த அலைகளையும் போட்டு கொண்டு வரணுங்க, ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி ஓடி எங்கள் பொழப்பு இன்னைக்கு பாமன் தீவுல ஒரு உட்கார்ந்துருக்கும். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான், உங்க அமளி ஜெனிஃபர். ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு சிறுவன் ஒரு நாள் இந்தியாவோட குடியரசு தலைவரா வர போறாங்கன்னு அன்னைக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? ஆனா அந்த சிறுவனோட கனவும் உழைப்பும் விடாமுயற்சியும் அவங்கள அந்த உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. அந்த சிறுவன் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா. சின்ன வயசுல இருந்தே கலாம் ஐயாவுக்கு படிப்புல ஆர்வம் அதிகம். குடும்ப சூழ்நிலை பெரிய வசதியானதா இல்லாத போதும் படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தன்னால முடிஞ்ச வேலைகளையும் செஞ்சாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் படிப்பையும் கனவையும் மட்டும் கைவிடவே இல்லை. பள்ளிப்படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் திருச்சியில இருக்கிற சென்ட் ஜோசப் கல்லூரியில இயற்பியல் படிச்சாங்க. அதுக்கு பிறகு சென்னையில இருக்கிற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில விமானம் தொடர்பான பொறியியல் படிப்பை படிச்சாங்க. இங்கதான் விண்வெளித்துறை மேல அவங்களுக்கு இருந்த ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. படிச்சு முடிச்சதும் இந்தியாவுக்காக ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சு அறிவியல் துறையில தன்னோட பணியை தொடங்கினாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் பணியாற்றினாங்க. இந்தியாவோட சொந்த செயற்கைக்கோள் ஏவுகணை திட்டமான SLV-3 திட்டத்துல முக்கிய பொறுப்பை ஏற்று வேலை செஞ்சாங்க. அதோட வெற்றியா 1980 ரோகிணி செயற்கைக்கோள் விண்வெளியில வெற்றிகரமா செலுத்தப்பட்டுச்சு. இது இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு முக்கியமான மைல்கல்னே சொல்லலாம். அந்த வெற்றிக்கு பின்னாடி கலாம் ஐயாவோட உழைப்பும் முக்கிய பங்கு வகிச்சுது. அதுக்கு பின்னாடி பாதுகாப்பு துறையிலையும் அவங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றாங்க. அக்னி பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களோட வளர்ச்சியில முக்கிய பங்காற்றினாங்க. இதனால தான் கலாம் ஐயாவுக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெயரும் கிடைச்சது. இதனால தான் கலாம் ஐயாவுக்கு ஏவுகணை நாயகன் அப்படிங்கிற பெயரும் கிடைச்சது. 1998 இந்தியா நடத்திய பொக்ரான் அணு ஆய்வு சோதனைகள்லையும் கலாம் ஐயா முக்கிய பங்காற்றினாங்க. அறிவியல் துறையில அவங்க செஞ்ச சாதனைகளுக்காக 1997 இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டுச்சு. இப்படி பல பொறுப்புகளில் வேலை செஞ்சு நாட்டுக்காக பல சாதனைகளை செஞ்ச கலாம் ஐயாவுக்கு 2002 இந்தியாவோட 11th குடியரசுத் தலைவராகும் வாய்ப்பும் கிடைச்சிது. ராமேஸ்வரத்துல இருந்து தொடங்கிய வாழ்க்கை பயணம் இந்தியாவோட குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. ஆனா குடியரசுத் தலைவரான பிறகும் கலாம் ஐயா தன்னை ஒரு சாதாரண மனிதராகவே நினைச்சாங்க. குறிப்பா மாணவர்களை சந்திக்கிறதுக்கும் அவங்களோட பேசுறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இளைஞர்களோட கனவுகள் தான் இந்தியாவோட எதிர்காலத்தை உருவாக்கும்னு உறுதியா நம்பினாங்க. 2007 குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் அவங்க தன்னோட பணியை நிறுத்திக்கல. கல்வி, அறிவியல், மாணவர்களோட சந்திப்பு அப்படின்னு தொடர்ந்து செயல்பட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கலாம் ஐயாவோட வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர்றது என்னன்னா, நம்ம வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கனவை நோக்கி எவ்வளவு தூரம் பயணம் செய்கிறோம் அதுதான் முக்கியம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததா நைனா முகமது அண்ணா களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தாராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
5: என் பேரு நைனா முகமது, மாமன்ல வந்து நிலாஹால் வச்சிருக்கேன்.
4: ஐயா, இப்ப நம்ம ஊர்ல பிறந்து நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்தா நம்ம அப்துல் கலாம் ஐயாக்கு பிறந்தலாம். அப்துல் கலாம் ஐயா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா என்ன சொல்லுவீங்க?
5: அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு சொன்னா அவர் வந்து சுயநலம் இல்லாத ஆளும் முதல்ல. அவர் குடும்பத்தாரு கூட அவர் செய்ய மாட்டார். கரெக்டா இருந்தா அவர் செய்வார். இப்போ ஒரு ஒரு வேலை விஷயமாவோ ஒரு வெளிநாட்டுக்கு போறதாவோ அவருடைய உதவியை தேடி போனா அவர் வந்து யார்ட்டையும் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவருக்கு வந்து அந்த உதவியை செய்ய மாட்டார். உனக்கு எலிஜிபிள் இருக்கா, உனக்கு அதுக்குள்ள தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த தகுதிக்கு ஏற்ப அவருக்கு வந்து செய்வார். மற்றபடி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார். குடும்பத்தாருக்கு உதவினார், குடும்பத்தாருக்கு வந்து எல்லாம் கொடுத்தாரு, செஞ்சாரு, இது பண்ணார். அப்புறம் நாட்டுக்கு ஒரு பெருமையான ஆள், நாட்டுக்கு மிக ஒரு கீழே ஒரு அடிவு. எங்கள் சச்சாவோட படித்தவர், எங்கள் பெரியாப்பாவோட படித்தவர், என்ன எப்படி இருக்கும்போது அவர் நாட்டுக்காக வந்து ஒரு ஒரு நல்ல மனுஷன், நாட்டுக்கு தேவையான ஒரு மனுஷன், அவர் ஜாதி மத அடிப்படை இல்லாமல் வாழ்ந்தவர்.
4: அவங்கள எப்பாச்சும் நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கா?
5: பார்த்துருக்கேன், நேரில் பாம்பன் பாலம் திறந்து இருக்கும்போது பார்த்துருக்கேன், வீட்டுக்கு போயிருக்கேன், அவரோட
4: பேசியிருக்கேன்.
5: ஆமாம், அவர் அவர் அதெல்லாம் எளிமையான ஆள், ரொம்ப எளிமையான ஆள். நான் போயிருக்கேன்.
4: இப்போ உங்கள் சாச்சா கூட அப்துல் கலாம் படிச்சதான் சொன்னீங்க, அவங்க கேட்டிருக்கீங்களா அவங்களோட அனுபவத்தை
5: பற்றி? அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்கூலுக்கு, ராமேஸ்வரம் ஸ்கூலுக்கு இங்கே பாம்பன் வந்து ட்ரெயினில் போகும்போது அவர் கொஞ்சம் இல்லாத ஏழ்மையில் தான் வருவார். இங்கே இவ்வளோ வசதியானவங்களும் அவங்களுக்கு போவாங்க. அப்போ அதை வந்து அவர் பெருசியாக நினைக்க மாட்டார். அவருடைய வேலை படிப்பு, ஒரே படிப்பு படிப்பு படிப்புன்னு இருப்பாரும் மற்றபடி எல்லாரோடையும் நேசமாக ஒன்றா ஃப்ரெண்டாக பழகுவார். பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவருக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டவங்க. அவர் பிறந்தார், நல்லபடியாக வாழ்ந்தார், நல்லபடியாக நாட்டுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு போயிட்டார். வாழ்த்துக்கள். என்றும் இறைவனை வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு இதாக கொடுக்கணும்.
4: நன்றி.
3: நைனா முகமது அண்ணா சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்துல் கலாம் ஐயா தன்னோட குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயமும் செய்யலை. அதாவது சுயநலம் இல்லாதவங்க, யார்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் போய் நிற்க மாட்டாங்க. ஒருத்தவங்க வேலை கேட்டு வராங்க, எனக்கு இதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட தகுதி என்ன, அவங்க எதில் கரெக்டாக இருக்காங்க, அவங்க இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இந்த தகுதி வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. நம்ம பதவியில் இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கல. அவங்களோட பதவியை அவங்க கரெக்டாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா பாடல் வருது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அப்துல் கலாம் ஐயாவோட அறிவியல் சாதனைகளை பத்தி தான். கலாம் ஐயான்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படிங்கிற பெயர் தான். ஆனா அவங்க ஏவுகணை துறையில மட்டும் இல்லாம விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவம், நாட்டோட பாதுகாப்புன்னு பல துறைகள்ல முக்கியமான பங்களிப்புகளை செஞ்சிருக்காங்க. இந்தியாவோட செயற்கைக்கோள்களை நாமே ராக்கெட் மூலமா விண்ணுக்கு அனுப்பணும், அதுக்கான தொழில்நுட்பத்தையும் நாமே உருவாக்கணும். இந்த முயற்சியில கலாம் ஐயா முக்கியமான பங்கு வகிச்சாங்க. 1980 வருஷம் ஜூலை 18 ரோகிணி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்வெளியில் செலுத்தப்பட்டது. இது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான சாதனை. இந்த வெற்றிக்கு பின்னால கலாம் ஐயா உட்பட பல விஞ்ஞானிகளோட கடின உழைப்பு இருந்தது. அடுத்ததா ஏவுகணை துறையில அவங்க செஞ்ச பங்களிப்பை பார்ப்போம். இந்தியாவுக்கு தேவையான ஏவுகணைகளை நாமே உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட ஒரு முக்கியமான திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தில் கலாம் ஐயா முக்கிய பொறுப்புகளை வகிச்சாங்க. அக்னி, பிருத்வி, ஆகாஷ், திரிசூல், நாக் போன்ற ஏவுகணைகளின் மேம்பாட்டு பணிகள் இந்த திட்டத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த முயற்சிகள் இந்தியாவோட பாதுகாப்பு தொழில்நுட்பம் வளர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதனால தான் கலாம் ஐயாவை இந்தியாவின் ஏவுகணை நாயகன்னு பெருமையோட கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம 1998 வருஷம் பொக்ரான்ல நடைபெற்ற அணு ஆயுத சோதனைகள்லையும் கலாம் ஐயா முக்கிய பங்காற்றினாங்க. மற்ற விஞ்ஞானிகளோட இணைந்து நாட்டோட அறிவியல் மற்றும் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துற பணிகள்ல ஈடுபட்டாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கலாம் ஐயா தன்னோட அறிவியல் அறிவை நாட்டோட பாதுகாப்புக்கு மட்டும் இல்லாம மக்களோட வாழ்க்கைக்கும் பயன்படுற மாதிரி பயன்படுத்தினாங்க. இதய நோயாளிகளுக்கு பயன்படுற ஸ்டென்ட் கருவியை உருவாக்க மருத்துவர் சோமராஜுடன் சேர்ந்து பணியாற்றினாங்க. இதன் விளைவா கலாம் ராஜு ஸ்டென்ட் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நடக்க உதவுற ஹாலிப்பர் கருவிகளோட எடையை குறைக்கவும் பங்களிச்சாங்க. இதுக்காக ஏவுகணை தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்ட கார்பன் கார்பன் பொருள் பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலமா சுமார் 3 கிலோ எடை இருந்த கருவியை 300 கிராம் அளவுக்கு குறைக்க முடிஞ்சது. இதனால குழந்தைகள் நடக்கும்போது ஏற்படுற சிரமமும் குறைஞ்சது. இப்படி பார்த்தா ராக்கெட் தொழில்நுட்பம், ஏவுகணைகள், மருத்துவம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவின்னு பல துறைகளில் கலாம் ஐயா தன்னோட அறிவியல் அறிவை பயன்படுத்தியிருக்காங்க. அறிவியல் அப்படிங்கிறது புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லை, அந்த கண்டுபிடிப்புகள் மக்களோட வாழ்க்கைக்கு பயன்படணும். இதை தன்னோட வாழ்க்கை மூலமா நமக்கு காட்டினவங்க தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததா பாடல் வருது. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர்.

0: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கத்தாழங்காட்டு வழி

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. அவங்க எழுதிய புத்தகங்கள்ல அக்னி சிறகுகள், எழுச்சி கொண்ட மனங்கள், இந்தியா 2020, எனது பயணம், இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுல எழுச்சி கொண்ட மனங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த புத்தகத்துல ஐயா இளைஞர்களோட திறமை, தன்னம்பிக்கை, இந்தியாவோட எதிர்காலம் இதை பத்திலாம் பேசியிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஏதாவது ஒரு திறமை இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்மளால முடியுமான்னு யோசிச்சு முயற்சி செய்யாமலேயே பாதியில பின்வாங்கிடுவோம். அப்படி இல்லாம நம்ம திறமை மேல நம்பிக்கை வச்சு நம்ம இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்யணுங்கிற கருத்தை இந்த புத்தகம் வலியுறுத்துது. குறிப்பா இளைஞர்கள் நினைச்சா நாட்டோட எதிர்காலத்தையே மாத்த முடியும்னு கலாம் ஐயா நம்பினாங்க. அதுக்கு நல்ல கல்வியும் புதுசா சிந்திக்கிற திறனும் சரியான வழிகாட்டுதலும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்தியா வளர்ந்த நாடா மாறணும்னா ஒவ்வொருத்தரும் தங்களால முடிஞ்ச பங்களிப்பை செய்யணும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குறது, விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறது, இளைஞர்கள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறதுன்னு ஒவ்வொருத்தரோட முயற்சியும் நாட்டோட வளர்ச்சிக்கு உதவுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கனவு காண்றதோட மட்டும் நம்ம நின்றக்கூடாது. அந்த கனவை நினைவாக்குறதுக்கான தேவையான முயற்சிகளையும் தொடர்ந்து செய்யணும். நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம திறமையை சரியா பயன்படுத்தி நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் பங்களிக்கணும். இதுதான் கலாம் ஐயா தன்னோட எழுத்துக்கள் மூலமா இளைஞர்களுக்கு உணர்த்தின முக்கியமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா களத்துல இருந்து சக்தீஸ்வரன் அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவர் இளைஞர்களுடைய எதிர்காலம், மாணவர்கள் நலன், இதை வந்து தனி கவனமா அக்கறையும் செலுத்தி இருந்தாப்ல. அந்த அவர் இருந்த எடுத்துக்கிட்ட எல்லா பதவிகளுக்குமே அதுக்கு பெருமை சேர்க்கிற விதமா இருந்தார். அவர் ஒரு விஞ்ஞானியா இருந்தாலும் அதுலேயும் பேர் சொல்ற மாதிரி உக்ரான் அணுகுண்ட சோதனையை நடத்தி உலக நாடுகளை வைக்க வச்சாரு. ஜனாதிபதியாக இருக்கும்போது அந்த பதவிக்கான அனைத்து ஒரு ஜனாதிபதினா எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதே வந்து அவரை வச்சுதான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி ஜனாதிபதிங்கிற ஒரு அப்பஸ்டாம பதவியா இருந்துச்சு. அதையெல்லாம் உடைச்சு ஜனாதிபதி மாளிகைங்கிறது ஒரு இதுதான், மக்கள் எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஒரு இதுதான் அப்படிங்கறத வந்து அவர் தான் உருவாக்கி கொடுத்தாரு. இன்னொன்னு, அவர் ஒரு தமிழர், நம்ம பகுதியை சேர்ந்தவர், ராமேஸ்வர தீவு பகுதியை சேர்ந்தவர்ங்கிறது கூடுதலான நமக்கு ஒரு சிறந்த அமைப்பு. நீங்க
3: என்னைக்காச்சும் அப்துல் கலாம் ஐயா பாத்திருக்கீங்களா, நேர்ல சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதா?
2: நான் அவரை 2-3 முறை பாத்திருக்கேன். நான் ஸ்கூல்ல இங்க படிக்கும்போது ஒரு தடவை பள்ளிக்கடத்துல வச்சுருந்தது, அப்புறம் பாம்பனுக்கு அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தார், அப்ப பாத்திருக்கேன். அதுக்கடுத்து நம்மளுடைய இந்த நூற்றாண்டு விழா, பாம்பன் பாலம் நூற்றாண்டு விழாவுக்கு அவங்களோட இதுல இங்கதான் நம்ம பாம்பன் பாலம்ங்கிறது அந்த பகுதியில் நடந்துச்சு. அப்பயும் ஐயா பாத்திருக்கேன். நான் ஒரு 3 தடவை பாத்திருக்கேன்.
3: மீண்டும் உங்களோட ஐயாக்கு உங்களோட வாழ்த்துக்கள் அப்படியே தெரிவிச்சிருக்கேன்.
2: ஐயாவுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி.
1: சக்தீஸ்வரன் அண்ணா சொன்ன விஷயத்துல இருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். கலாம் ஐயா இளைஞர்களோட எதிர்காலம், மாணவர்களோட நலன் இதுல முக்கியமா கவனம் செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஜனாதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத விட எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா நம்ம தமிழன், நம்ம ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இன்னுமே பெருமையா இருக்குல்ல. அந்த பெருமையோடய இணைஞ்சிருங்க. அடுத்ததா பாடல் வருது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சி.
4: பொன்னான எழுத்தாலே
5: பிரமாதம்,
4: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
5: சபாஷ் சபாஷ்.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அப்துல் கலாம் ஐயா. இந்தியாவின் குடியரசுத் தலைவரா இருந்த காலத்தை பத்தி தான்.

0: என்னென்ன கனவுகள் வச்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. மாணவர்கள் பெரிய கனவுகளை காணணும், நல்லா படிக்கணும், புதுசா சிந்திக்கணும், நாட்டோட வளர்ச்சிக்கு உதவணும்னு தொடர்ந்து ஊக்கப்படுத்தினாங்க. இதுல இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் மாணவர்களோட பழகிறப்போ அவங்களும் ஒரு ஆசிரியரை போல இருந்தாங்க. அதனாலதான் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கலாம் ஐயா மேல ஒரு தனிப்பட்ட அன்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2007 குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் அவங்க கல்வி பணிகளையும் மாணவர்களை சந்திக்கிறதையும் தொடர்ந்து செஞ்சாங்க. கலாம் ஐயாவோட வாழ்க்கையை பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியும். பெரிய பதவியை அடையிறது மட்டும் முக்கியமில்லை, இந்த பதவியில் இருக்கும்போதும் அதுக்கு பின்னாடியும் மக்களுக்கு என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம். அதனால தான் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்த காலத்தை தாண்டியும் இன்னைக்கும் பல மாணவர்களோட மனசில் கலாம் ஐயா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா அகமது பெரோஸ்கான் அண்ணா களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்னென்ன கருத்துக்கள் தராங்க, அப்துல் கலாம் ஐயாவை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: எனக்கு
2: ரொம்ப பிடிச்சது வந்து எளிமையான மனிதர். அவர் ஒரு மக்கள் ஜனாதிபதி, மக்களை அதிகமா சந்திக்கக்கூடியவர். தன்னம்பற்ற ஒரு தலைவர் அவர். அவர்கள பல மக்களுக்கு பயனுள்ளது. குழந்தைகளுக்கு கல்வி, கல்வியும் மேன்மைப்படுத்துறதுக்காக மிகவும் முயற்சி செய்த ஒரு மனிதர்.
1: நேரில் சந்திச்சிருக்கீங்களா?
2: எனக்கு நேரில் சந்திச்சிருக்கேன், ஆனா பேசுனது இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா டைம்ல ராமேஸ்வரம் வரும்போது நான் அவர் பக்கத்தில் தொழுகிருக்கேன், கை கொடுத்துருக்கேன், ஆனா தீர்ப்பா பேசுனது
1: கை கொடுத்துருக்கேன்,
2: கை தான் கொடுக்கணும்.
1: இப்படி ஒரு தலைவர் நம்ம ஊர்க்காரங்களா இருக்காங்க, நம்ம ஊர் நம்ம பக்கத்துல பிறந்தவங்களா இருக்காங்க நினைக்கும் போது எவ்வளவு ஒரு பெருமையா இருக்காங்க.
2: மிக பெருமையா தான் இருக்கு உண்மையா. ஏன்னா ராமேஸ்வர தீவுல பிறந்து ஒரு ஜனாதிபதியா இருக்காரு, அதுவும் அணு அனாயுத தந்தை அப்படிங்கிற ஒரு பேர் வர, அதனால நமக்கு உண்மையை பெருமையா தான் இருக்கு. நம்ம ராமேஸ்வர தேவி இன்னொன்னு அவர் ஒரு எளிய வாழ்ந்து எல்லா மக்களாலும் இப்போ கவரக்கூடிய ஒரு தலைவரா. இப்போ வந்து அவருடைய நினைவிடத்துலயும் பார்த்தீங்கன்னா எனி டைம் மக்கள் கூட்டம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு எத்தனையோ குடும்பங்கள் குறைச்சிக்கிட்டு இருக்கு. அவருடைய இறந்து அவருடைய சமாதியில் எத்தனையோ பேர் கடை வச்சு குழப்பு வச்சு நடத்தி குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவர் வந்து முழுமையுமே மென்மையான தலைவர்.
1: அப்படியே உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சேன்.
2: இவ்வாற பிறந்த நாளைக்கு நம்மளுடைய அத்துதான் அவருக்கு நான் எங்கள் எல்லா ஹார்ட்வேர் ஸ்டாஃபாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்.
1: நன்றி
2: நன்றி.
0: அண்ணா சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்துல் கலாம் ஐயா ஒரு எளிமையான மனிதர் மட்டும் இல்லாமல் சுயநலம் இல்லாதவர். தன்னோட குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயமே பண்ணலை. மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்ததுக்கு பின்னாடியும் அவங்க வந்து அவங்களோட நினைவிடத்தில் அவ்வளவு கூட்டம், அது மட்டும் இல்லாமல் அந்த நினைவிடத்தில் ஏகப்பட்ட கடைகளையும் திறந்து வச்சு அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தையுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க நம்ம அகமது பெரோஸ்கான் அண்ணா. அடுத்ததா பாடல்கள் வருது, எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர்.
3: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, வேற குழந்தைங்களை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணு. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
4: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல போறேன்.
5: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் அத்தனால சிக்க

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: வணக்கம், கடலோசப்பினர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டலத்துல இருந்து மீனியாவில் சகாயம் பேசுறேன். என்னுடைய காலப்போக்குகள் எல்லாம், நான் சம்பளத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலங்கள்ல நானும் ஒரு சொந்த தொழில் போடணும் அப்படின்னு நினைச்சு நான் முத முத ஒரு சூடாவில் வத்தை எடுத்து, சின்ன வத்தை தான், நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேருமே நாங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்போ எங்கள் தாப்பனாருக்கு வந்து கடத்தலில் பற்றி தெரியாது. அப்போது மீன் விலங்க மீன்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் நினச்சோம். ஒரு மூணு மணியே போல இங்கேருந்து பாயிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தலுடைய சூழ்நிலைக்காக இந்த ஏரி இறங்கி பார்க்குறக்காண்டி கண்ணான்னு ஒரு பொருள் வச்சுருப்போம். அதில் சின்ன ஒரு ஏரி, அவர் சின்ன பிள்ளை தானே, தூக்க விரிச்சில் இணைஞ்சிடற தண்ணியில் கையை விட்டுட்டு போயிடுறாரு. கையை விட்டுட்டு போனால் அவரை எப்படி காப்பாற்றுறது, என்ன சூழ்நிலை காப்பாற்றுறது ஒன்றுமே அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நான் கடலில் பாஞ்சிட்டேன். பெரியவர் எனக்கு நேர இளையவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தூரம் போய் பாயை பிடிச்சி போடுறாரு. அப்போ நான் கடலுக்குள்ள இறங்கின உடனே என்ன செய்கிறாருன்னா, என் தம்பி என்னையை ஆவி கட்டி பிடிக்க வர்றாரு. ஏன்னா நான் பெரிய ஆள், அவர் சின்ன பிள்ளை. அப்போ அவனுடைய பதராட்டம், நம்ம செத்து போயிருவோம் போனோம் அவனுக்கு. நான் ஏன்னா என்னுடைய பதராட்டம் என்ன, நான் செத்துருவோன்னு எனக்கு ஒரு பதம், என்னை அழுத்து கழுத்தை கட்டி பிடிச்சானா நானும் அவனும் சேர்ந்து உள்ளே ஓடிடுவோம். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நீ அப்படியே நின்று, அப்பா கையை அண்ணன் கையை மட்டும் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு, அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு, அந்த நேரம் ரெண்டு பேருமே கையில் கையை பிடிச்சி நீஞ்சு, அந்த படகு எவ்வளோ தொலைவில் கிடக்கோ அவ்வளோ தொலைக்கு நாங்கள் நடந்து நீஞ்சு போகிறோம். நீஞ்சு போய் வல்லது படகுல ஏறிட்டு, இதுக்கு மேலே அந்த அண்ணன் அந்த நேரத்துக்கு மேலே நாங்கள் எங்கிட்ட போய் தொழில் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அங்கனைக்கே அந்த வலையை இலங்கி போட்டுட்டு அதோட தேரை விழியுது. காலையில் நடக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப சந்தோஷமான சம்பவம். எந்த இடத்துல நாங்கள் உயிரை பலி கொடுக்க பார்த்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு அளவுக்கு மிச்சமான மீன்பட்டு அந்த இடத்துல கரை திரும்பினோம். அந்த ஒரு நைட்டு எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி நடக்க பார்த்துச்சு, காலையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதோட நான் கரை திரும்பணும். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட சம்பவம். கடலோசைப்ப நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். அப்துல் கலாம் ஐயாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட ஆட்சி காலமா இருக்கட்டும், அவங்களோட அறிவியல் சாதனைகளா இருக்கட்டும், அவங்களோட புத்தகங்களா இருக்கட்டும், அதை தொடர்ந்து அப்துல் கலாம் ஐயா மாணவர்களோட எந்தெந்த உறவு முறைகள் எல்லாம் இருந்து அவங்களோட பயணிச்சாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியம். எப்பவும் மாணவர்களோட இருக்கணும், அவங்களோட பேசணும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. மாணவர்களை சந்திக்கிறப்போ வெறுமனே அறிவுரை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்களோட நண்பரை போல பேசுவாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியம். எப்பவும் மாணவர்களோட இருக்கணும், அவங்களோட பேசணும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. மாணவர்களை சந்திக்கிறப்போ வெறுமனே அறிவுரை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்களோட நண்பரை போல பேசுவாங்க. என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க கனவு என்னன்னு கேட்பாங்க. மாணவர்களும் எந்த தயக்கமும் இல்லாம அவங்க கிட்ட தங்களோட ஆசைகளை பகிர்ந்துக்குவாங்க. கலாம் ஐயா எப்போ மாணவர்கள்கிட்ட ஒரு விஷயத்த வலியுறுத்துவாங்க, அது என்னன்னா பெரிய கனவு காணணும், அந்த கனவை நினைவாக்குறதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான். மாணவர்களை எதிர்கால இந்தியாவோட நம்பிக்கையா பார்த்தவங்க கலாம் ஐயா. அதனால தான் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்திலையும் சரி, அதுக்கு பிறகும் சரி, மாணவர்களை சந்திக்கிறதுக்கும் அவங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கும் மாணவர்களோட மனசில் கலாம் ஐயா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவங்க கொடுத்த அன்பும் நம்பிக்கையும் ஊக்கம்தான்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக களத்திலிருந்து அபு கனி அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அவர் ஒரு நல்ல மாமனிதர். இந்த ராமேஸ்வர தீவுக்காக மட்டும் அவர் வாழல, அவர் பிறந்தது ராமேஸ்வரம் தான், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. வருங்காலம் வந்து வல்லரசா இந்த நாடு மாறணுங்கிறதுக்காக முழு நேர உழைப்பை கொடுத்திருந்தாரு. ஏன்னா அவர் தன் குடும்பத்தை விட பொதுமக்களுக்கு, ஊர் மக்களுக்காக அதிகமாக பாடுபட்டவர். இன்னைக்கு அவர் பெயர் வந்து நிலைத்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் அவருடைய நல்ல ஒரு விஷயங்கள். அவர் தனக்குன்னு ஒருபோதும் அவர் வாழ்ந்ததில்லை, மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதர். அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
6: ஐயா நேரில் சந்திக்க ஒரு ஆக்கி வச்சுக்கார்.
5: அவர் ஒரு 2 முறை பார்த்துருக்கேன். ஒரு முறை அவங்க நம்ம பாமன்ல அவங்க அண்ணன் வீட்டுக்கு வரப்போது ஒரு முறை நான் சந்திச்சிருக்கேன். 100 விழா பாம்பன் ரயில்வே ரயில் 100 விழா கொண்டாடினாங்க பழைய ரயில் பிரிட்ஜ். அப்போ ஒரு முறை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பின்னாடி அவர் இறந்து உடலை பார்த்தேன்.
6: அன்னைக்கும்
5: போனேன்.
6: ரொம்ப நன்றி.
5: நன்றி.
4: அபுகனி அண்ணா சொன்ன விஷயத்திலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதாவது அப்துல் கலாம் ஐயா வருங்காலம் நமக்கானது அப்படின்னு வாழாம, வருங்காலம் மக்களுக்கானது, வருங்காலம் மாணவர்களுக்கானது, வருங்காலம் இளைஞர்களுக்கானது அப்படின்னு ஒரு சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த தலைவர் அப்படின்னு தெளிவாகவே நம்ம அபுகனி அண்ணா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததாக பாடல் வருது. இது கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் அமளி ஜெனிஃபர்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு வர்றோம். அந்த வகையில நம்ம இந்தியா இன்னும் நல்லா வளரணும், எல்லாரும் நல்லா வாழணும், நம்ம நாட்டை பார்த்து உலகமே பெருமைப்படணும், இப்படி ஒரு கனவு நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? இதே கனவை தான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் கண்டாங்க. நம்ம நாட்டில் ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் நல்ல கல்வி கிடைக்கணும், இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கிராமங்களும் நல்லா முன்னேறணும்னு கலாம் ஐயா ஆசைப்பட்டாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது பெரிய பெரிய கட்டடங்களையும் தொழிற்சாலைகளையும் உருவாக்குறதுல மட்டும் இல்லை, அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கையும் நல்லா மாறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அது மட்டும் இல்லாமல் அறிவியல், தொழில்நுட்பம், விவசாயம்னு எல்லா துறைகள்லையும் இந்தியா முன்னேறணும்னு விரும்பினாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற திறமைகளையும் வளங்களையும் சரியாக பயன்படுத்தி நம்மளாலையும் பல சாதனைகளை செய்ய முடியும்னு நம்பினாங்க. இந்த கனவு நனவாகணும்னா இளைஞர்களோட பங்கு ரொம்ப முக்கியம்னு நம்பினாங்க. ஏன்னா இன்னைக்கு மாணவர்களாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு பல பொறுப்புகளை ஏற்றுக்க போகிறாங்க. அவங்க நல்லா படித்து புதுசு புதுசாக யோசித்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நம்ம நாட்டை இன்னும் முன்னேற்ற முடியும். அதனால தான் மாணவர்களை சந்திக்கிறப்போ பெரிய கனவு காணுங்க, அந்த கனவை நனவாக்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கன்னு ஊக்கப்படுத்துவாங்க. கலாம் ஐயா மாணவர்கள்கிட்ட கனவு காண சொன்னதோட நிறுத்திக்கல, அந்த கனவை நனவாக்க உழைக்கணும், தோல்வி வந்தாலும் தோண்டு போகக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செய்யணும்னு வலியுறுத்தினாங்க. வெறும் ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அது சாதிக்கிறதுக்கான முயற்சியும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். கலாம் ஐயா கண்ட கனவை நனவாக்க நாம் என்ன செய்யலாம்? நம்ம வேலையை நேர்மையாக செய்யலாம், நம்ம பொறுப்பை உணர்ந்து செயல்படலாம், மாணவர்களாக இருந்தால் நல்லா படிக்கலாம், வேலை செய்கிறவங்களாக இருந்தால் நம்ம வேலையை சரியாக செய்யலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் முடிஞ்ச உதவியை செய்யலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம பங்கை சரியாக செஞ்சாலே நாட்டோட வளர்ச்சிக்கும் நாமும் உதவ முடியும். நம்ம நாட்டை முன்னேற்றுறது யாரோ ஒருத்தரோட பொறுப்பு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கடமையை சரியாக செய்ய ஆரம்பித்தாலே நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும். நம்ம இந்தியா முன்னேறணும்னா அந்த மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தான் தொடங்கணும். கலாம் ஐயா கண்ட கனவை நனவாக்குறதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செய்யலாம். அதுதான் கலாம் ஐயாவுக்கு நாம் கொடுக்குற உண்மையான மரியாதை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க பாம்ப நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: பொண்ணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். சரி நேயர்களே, நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்னென்ன ஆசைகள் பட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் நம்ம அப்துல் கலாம் ஐயா, இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறணும், எல்லாருக்கும் நல்ல கல்வி கிடைக்கணும், இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நிறைய கனவுகள் கண்டாங்க. அந்த கனவுகளை நனவாக்க இளைஞர்களையும் மாணவர்களையும் தொடர்ந்து ஊக்கப்படுத்திட்டே இருந்தாங்க. 2015 ஜூலை 27 மாணவர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கும்போதே கலாம் ஐயா நம்ம விட்டு பிரிஞ்சாங்க. அவங்க மறைவு நம்ம எல்லாருக்குமே பெரிய இழப்பு தான். ஆனால் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களும் நம்ம நாட்டை பற்றி அவங்க கண்ட கனவுகளும் இன்றைக்கும் நம்ம மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. கலாம் ஐயா நம்ம கூட இல்லைன்னாலும் அவங்க சொன்ன கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற முடியும். நம்ம வேலையை நேர்மையாக செய்யலாம், நம்ம பொறுப்பை சரியாக செய்யலாம், மாணவர்களாக இருந்தால் நல்லா படித்து முன்னேறலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டோட வளர்ச்சிக்கும் உதவலாம். கலாம் ஐயா கண்ட கனவு அவங்களோட கனவாக மட்டும் இருந்துடக்கூடாது, அது நம்ம எல்லாரோட கனவாகவும் மாறணும். நம்ம இந்தியா நல்லா வளரணும், நம்ம எதிர்கால தலைமுறை சிறப்பாக வாழணும்னா அதுக்கான முயற்சியை நாம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். கலாம் ஐயா நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க கண்ட கனவும் இளைஞர்கள் மேலே அவங்க வச்சிருந்த நம்பிக்கையும் நம்ம கூடவே இருக்குது. அந்த கனவை நினைவாக்குறது தான் அவங்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதை. இந்த நம்பிக்கையோட கலாம் ஐயா கண்ட கனவை நனவாக நாமளும் நம்ம பங்களிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நம்ம நிறைய விஷயங்களை கலாம் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததாக பாடல் வருது. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஊசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பசங்களுக்கு பொன்மகன் சேமிப்பு திட்டம் என்று இருக்கிறது, PPF என்னும் பொன்மகன் சேமிப்பு திட்டம். அதுல வந்து எந்த பொதுமக்கள் வேணா சேர்ந்துக்கலாம். அதுல வந்து என்ன எப்படின்னா 7.1 வட்டி கிடைக்குது. அதுலயும் இப்ப உதாரணத்துக்கு வந்து அதுல மினிமம் வந்து 500 ரூபாய், குறைந்த டெபாசிட் 500 ரூபாய் ஒரு ஃபினான்ஷியல் இயரில், மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் மாதம் கட்டுறாங்க அப்படின்னா, அவங்க 15 வருஷம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த அவங்க கட்டுற தொகை 1,80,000. அவங்க 15 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்த்து அவங்களுக்கு 3,25,000 கிடைக்கும். இது என்னென்னா அவங்க கட்டுற பணத்துக்கு வட்டிக்கு வட்டி கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னும் வட்டிக்கு வட்டி கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து அந்த வட்டியே வந்து 1,45,000, கட்டின 1,80,000 தொகைக்கு 1,45,000 வட்டி சேர்த்து 3,25,000 ரூபாய் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

வாசிப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையில் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. உலக கிரிக்கெட் அரங்குல தனக்குன்னு ஒரு முத்திரை பதிச்ச அணிதாங்க நம்மளோட இந்திய கிரிக்கெட் அணி. இதுல ஆண்கள் அணியிலையும் பெண்கள் அணியிலையுமே திறமையான துணிச்சலான வீரர்கள்னு பேட்டிங் பண்றது, பந்து வீசுறது, விக்கெட் கீப்பர், அந்த அணிய சரியா வழி நடத்துற கேப்டன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிரிவுலையும் திறமையானவர்களா இருக்காங்க. அப்படி இப்போ பெண்கள் கிரிக்கெட் அணியில பந்து வீசுறதுல முக்கியமான ஒரு நபரா இருக்கிறவங்க தாங்க ரேணுகா சிங் தாக்கூர். இவங்களுக்கு முன்னாடி ஜூலன் கோஸ்வாமி, அவங்களுக்கு அப்புறமா நீத்து டேவிட், அப்புறம் தீப்தி சர்மா, பூனம் யாதவ்னு இவங்க எல்லாருமே சுழல் பந்து வீச்சாளராகவும், இப்போ அதாவது 2022-26 வரைக்கும் ஜூலன் கோஸ்வாமிக்கு அப்புறமா ரேணுகா சிங் தான் இந்திய பெண்கள் அணியோட வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டும் வராங்க. சோ இன்னைக்கான நம்மளோட நேதல் பண்ண நிகழ்ச்சியிலுமே ரேணுகா சிங் பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? குழு குழு பிரதேசத்துல ஒண்ணுதாங்க இந்த இமாச்சல பிரதேசம். சோ அங்க இருக்கிற பர்சா கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வலது கை வேகப்பந்து வீச்சாளர் ரேணுகா சிங். சோ சின்ன வயசுலயே, அதாவது இவங்களோட 3 வயசுலயே இவங்களோட அப்பா கேக்கர் சிங் மரணம் அடைஞ்சதால ஒரு கைம்பெண்ணா இருந்துதான் இவங்களோட அம்மா இவங்களை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. சோ சின்ன வயசுல இருந்தே தன்னோட அப்பாவோட ஆசையான, அதாவது தன்னோட குழந்தைங்கள ஒருத்தராச்சும் இந்திய அணியில விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதால வீட்டுல இருந்த பழைய துணிகளை வச்சு பந்து மாதிரி செஞ்சு அதை வச்சு தன்னோட நண்பர்கள் கூட விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம வீட்டுல கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த பேப்பரையும் லப்பரையும் வச்சுதான் இந்த பந்து செஞ்சு விளையாடுவாங்கல்ல. சோ அதே மாதிரி தாங்க இவங்களுமே துணியில செஞ்சு விளையாடி இருந்திருக்காங்க. சோ அப்பெல்லாம் கிரிக்கெட்டுக்காக ஷூ வாங்க கூட போதுமான காசு இல்லாம கடன் வாங்கி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அதுல முதன் முதலா வாங்கின சம்பளம், அதாவது 1500 ரூபாய வச்சுதான் கொஞ்சத்தை வீட்டுக்கு செலவுக்காக அம்மா கிட்ட கொடுத்துட்டோம், கொஞ்சத்தை தன்னோட கிரிக்கெட் விளையாட்டுக்கு பயிற்சிக்காகவும் சேர்த்து வச்சு 2009 அதாவது அவங்களோட 13வது வயசுல தர்மசாலாவில் இருக்கிற ஒரு அகாடமியில சேர்ந்திருக்காங்க. ஸோ அங்கே சேர்ந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் 2019 ஜூனியர் மகளிர் ஒரு நாள் போட்டியில இவங்களுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுல சிறப்பாக விளையாடி ஒரு நாள் லீக் போட்டியில இவங்க 23 விக்கெட் வீழ்த்தி இருக்காங்க. ஸோ அப்படி தாங்க இவங்களுக்கு 2021 இந்திய அணியில விளையாட செலக்ட் ஆகி இன்னைக்கு இந்திய அணியிலேயுமே சிறந்த பந்து வீச்சாளர் அப்படிங்கிற பெருமையுமே அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகக்கோப்பை 20 ஓவர் போட்டியில 5 விக்கெட்டுகளை வீழ்த்தின முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையுமே இவங்களை தாங்க சேரும். இது கூடவே ஸ்விங் குயின் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு இருக்கு. இப்போ டெஸ்ட் போட்டி, ஒரு நாள் போட்டி, 20 ஓவர் போட்டின்னு 3 வகையான போட்டிகளையுமே விளையாடுறதுக்கான திறமையும் அடைஞ்சிருக்காங்க. தன்னோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு, மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். இங்க வயசு

0: 62 முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கோட்டைப்பட்டத்தில் உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தேன். மூணு பேர் தான் கடலுக்கு போவோம். மூணு பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிற தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டு அந்த துண்டெடுத்த தோளில் போட்டுக்கிட்டு எதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கள் லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். ரெண்டு பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டாப்ல. உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏப்பா அவர் ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, ரெண்டு மூணு பேர் வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவருக்கு அவங்கள வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனர் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கெட்டியே இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம் அது. அப்புறம் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிற ஒரு ஓனர் கோட்டைப்பட்டினத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார், கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி அதை திரும்பி இழுத்துட்டு வந்தோம். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நாமதி. காலையிலேயே இந்த டீ குடிக்கும் போது அது கூடவே அப்ப சாப்பிட்ற பழக்கம் நம்ம ஊர்ல நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. ஏன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானுமே அதுக்கு ஒரு அடிமையா தான் இருந்தேன். அதுலயும் முக்கியமான நாள்னு பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்கன்னு கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி எல்லாருமே சாப்பிடுவோம். அப்படி நம்ம சாப்பிட்ற சாதாரண அப்பத்துக்கு பதிலாக ரொம்ப ருசியான ஆரோக்கியமான முறையில் ஒரு அப்பம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அப்படி ஒரு அப்பம் செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சி மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியை கேட்கலாமா? அது என்ன ஆரோக்கியமான அப்பன்னு யோசிச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஆப்பிள் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்பிளை வச்சு தான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியும் ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரியும் ரொம்ப டேஸ்டாகவும் சத்தாகவும் இருக்கிற மாதிரியான ஆப்பிள் அப்பம் தாங்க அது. சரி, எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த ஆப்பிள் அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, முதல்ல 2 ஆப்பிள் எடுத்துக்கணுங்க, அப்புறம் பச்சரிசி 1-2 கப்பு, பொடிச்ச வெல்லம் 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். முதல்ல ஆப்பிளோட தோலை சீவி அதை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு ஒரு கடாயில் 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த ஆப்பிள் துண்டுகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அது நல்லா வெந்ததும் மசிச்சு அதை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம பச்சரிசியை 1-2 மணி நேரம் ஊற வச்சு அதையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அது கூடவே பொடிச்ச வெல்லம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அரைச்சி எடுத்த அந்த மாவில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ஆப்பிளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு கல் சூடானதும் மாவை ஊற்றி நம்ம அப்பமாக சுட்டு எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப டேஸ்டான சத்தான ஆப்பிள் அப்பம் ரெடி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கிறதால நம்ம இதை சரியான இடத்துல விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டு ஸ்கூல் பக்கத்துலேயோ இல்லைன்னா காலேஜ் பக்கத்துலையோ நம்ம விற்பனை பண்ணோன்னா குழந்தைங்களும் இளைஞர்களுமே இதை விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரங்களில் கண்டிப்பாக டீ காஃபி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அது கூடவே இந்த ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் பக்கத்தில் கூட நம்ம இந்த கடைகளை வச்சுக்கலாம். அதே மாதிரி மக்கள் அதிகமாக கூடுற இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் சந்தை, ஏன் பீச்சில் கூட நம்ம கடை போட்டு இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அழகாக சின்ன பாக்கெட்டில் 4-6 அப்பத்தை நீட்டாக அடுக்கி 20-30 ரூபாய்க்கு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேஸ்ட்டை இன்னும் கூட்டணும் அப்படின்னா நம்ம தேன்லேயோ இல்லைனா சாக்லேட்டில் கூட ஊற வச்சு கூட இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. ஸோ முதல்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம சாம்பிள் கொடுத்து நமக்கு தேவையான கஸ்டமரை கவர்ந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நியாயமான விலையில் விற்பனை பண்ணோன்னா ஒரு நல்ல லாபம் தரும் வியாபாரமாக இது இருக்கும். ஸோ அதனால் ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையும் ஒரு தொழிலாக செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

வந்து அவங்களோட உடல் எடையை குறைக்க நிறைய வழிகள் இருந்தாலுமே பொதுவா தேர்ந்தெடுக்கிற ஒரு வழி தாங்க இந்த உணவு கட்டுப்பாடு. இதையும் தாண்டி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, ஜிம்முக்கு போறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்லா தூங்குறதுன்னு எல்லாமே செய்வாங்க. இருந்தாலும் அதுல முக்கியமான ஒண்ணு தாங்க இந்த உணவு கட்டுப்பாடு. ஸோ அந்த உணவுலையுமே நம்ம வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குதா, புரதம் இருக்குதா, கொஞ்சம் கேலரி இருக்குதா, நல்ல கொழுப்பு இருக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அப்போ அதுக்கு பெஸ்டான, அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பற்றி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியிலையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. அந்த உணவுப் பொருள் என்னன்னா சிவப்பு ஆவல் கேரட் போகாதாங்க. ஸோ பேரை கேட்டதுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் இதோட பேர்லயே இதுக்கான முக்கிய பொருளுமே இருக்குங்க. மறுபடியும் சொல்லவா, சிவப்பு ஆவல் கேரட் போகா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, சிவப்பு ஆவலும் கேரட்டும் தான். ஸோ நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும்போது ஏன் இந்த ரெண்டு பொருள்னு சொல்றேன்னு யோசிக்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, அவல்லையும் கேரட்லையும் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு ரொம்ப நேரம் பசி வராமல் நம்மளோட வயிறை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுக்கும். அதே மாதிரி இதில் கலோரி கம்மியாக இருக்கிறதால நம்ம டயட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா கொழுப்பு கம்மியாக இருக்கிறதால வெயிட்டு அதிகமாகாமல் பார்த்துக்கும். ஸோ மெதுவாக தான் ஜீரணமாகும். ஸோ நம்மளோட உடல் எடையை குறைக்க உணவை சரியான நிலையில் வச்சுக்க தேவையான மூலக்கூறுகள் இதில் இருக்கிறதால தான் இந்த ரெண்டையும் சேர்த்து போகாங்கிற உணவா நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவுமே லைட்டான சத்தான உணவா இருக்கிறதால தான் சாயங்கால நேரங்களில் ஒரு ஸ்நாக்ஸாவோ இல்லைன்னா காலையில் காலை உணவாக கூட நம்ம எடுத்துக்கிறது மூலமாக கலோரி அதிகமாகாமல் பசியை கட்டுப்படுத்தி நம்மளோட உடல் எடையை சரியாக வச்சுக்க முடியும். சரி, அதை எப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாவா? ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிற பெண்கள் இதை கூட நோட் பண்ணி வச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட உடல் எடையை குறைச்சிக்கலாம். சரி, அது எப்படின்னு செய்யறதுன்னு சொல்லிடுறாவா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு அவல் ஒரு கப் எடுத்துக்கணுங்க, பெரிய கேரட் ஒன்று பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும், அப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கணும், காஞ்ச மிளகாய் ஒன்று, வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, மல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும், அப்புறம் எலுமிச்சாறு ஒரு டீஸ்பூன், வெள்ளரி விதை ஒரு டீஸ்பூன், கடுகு உளுந்தம் பருப்பும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும், அப்புறம் உப்பு எண்ணெய் தேவைக்கு எடுத்துக்கணுங்க. முதல்ல சிவப்பு அவலை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகாயும் கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கேரட்டையும் போட்டு அது நல்லா வதங்கினதும் மல்லித்தலை கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு ஊற வச்ச அவலையும் கொட்டி உப்பு சேர்த்து நல்லா கிளறணும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் எலுமிச்சாறும் சேர்த்து கிளறிட்டு வெள்ளரி விதையுமே தூவி இறக்கிட வேண்டியதாங்க. சிவப்பாவல் கேரட் போகா ரெடி. ஸோ இதை நம்ம சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி கொஞ்சமாக சேர்த்து கூட சாப்பிட்டோன்னா இதோட டேஸ்ட் அடிபொலியாக இருக்குங்க. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுற பெண்கள் ஈஸியாக இருக்கிற இந்த உணவு முறையை பயன்படுத்தி கூட நம்மளோட உடல் எடையை குறைச்சிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழே மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா சொல்லமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக நான் மதி. பிரசவத்துக்கு அப்புறமா பெண்களோட உடல் வந்து அதுல இருந்து மறுபடியும் பழைய நிலைக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் தேவைப்படுங்க. ஸோ அந்த நேரத்துல அவங்க சரியான ஓய்வு எடுக்கணும். ஒருவேளை அவங்க ஓய்வு எடுக்கல அப்படின்னா அவங்களோட உடல் வந்து ரொம்ப பலவீனமாயிரும். அது மட்டும் இல்லாம சோர்வு மாதிரியான பல பிரச்சனைகளுமே வருங்க. ஸோ இந்த ஓய்வு வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் வெளியிடங்கள்ல வேலைக்கு போகாத பெண்களுக்குமே இது கிடைச்சிடும். ஆனா வேலைக்கு போற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணுதாங்க. அப்படி வேலைக்கு போற பெண்களை மனசுல வச்சு பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும், குழந்தைக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தாயோட முழு ஆதரவும் வேணும் தான் இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தாங்க மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், அதாவது மகப்பேறு விடுமுறை சட்டம். ஸோ இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1961 வந்துட்டுங்க இந்த சட்டம். அதுக்கப்புறமா 2017 இந்த சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுபடி இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1961 3 இருந்த மகப்பேறு விடுப்பு, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 6 லீவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ முதல் 2 6 சம்பளத்தோட சேர்த்து விடுமுறை கொடுக்கணும்னு மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது டெலிவரிக்கு முன்னாடி ஒரு 8 டெலிவரிக்கு அப்புறமா மீதி நாட்களையும் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது 3 குழந்தைக்கு அவங்க வந்து விடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க 3 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இல்ல குழந்தை இல்லாம இருக்கிறவங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை 3 குறைவா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய அவங்க வளர்க்கறதுக்கும் ஒரு 3 வரைக்கும் லீவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. சரி, இந்த மகப்பேறு விடுமுறை அரசு சம்பந்தப்பட்ட பணியில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யற பெண்களுக்குமே இது இருக்கு. அதாவது 10 ஊழியர்கள் எந்தெந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யறாங்களோ அங்க வேலை பாக்குற பெண்களுக்குமே இந்த உரிமைகளுமே இருக்கு. சோ அதுக்காக நான் வேலைக்கு சேர்ந்து 2 ஆயிடுச்சு எனக்கு மகப்பேறு விடுமுறை கொடுங்க அப்படின்னு கேட்டா கிடைக்காது. அப்ப 1 மேல வேலை பார்த்துருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லைங்க. குறைஞ்சது 12 ஒரு 80 அந்த நிறுவனத்துல வேலை பார்த்துருக்கணும். அதாவது ஒரு 3 வேலை செஞ்சிருந்தா போதும். சரி, எதுக்காக இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில இந்த விடுமுறை பத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஆசையும் இருக்கும். இருந்தாலுமே பச்சை குழந்தை இருக்குன்னு குழந்தைய காரணம் காட்டிதான் வேலைக்கு போக வேண்டான்னு அவங்களோட ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் தடை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட குழந்தைய பார்த்துக்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 மேல லீவு கிடைக்கும் தெரிஞ்சா வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்களோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் தடை போடாம அவங்கள தொடர்ந்து வேலைக்கு அனுப்பலாம்ல. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சா கூட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரியா அந்த பெண்களோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சியில இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால உங்க கூட பகிர்ந்துகிட்டேங்க. மீண்டும் மற்ற நிகழ்ச்சி பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

சித்தப்பாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறத கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்ன பல கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னே வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு பாமன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கும் வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன்.

0: அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பை என் கிராமமும் கொடுக்குறாங்க. கிராமத் தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னையும் எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மணி எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, இப்படி எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று ஸ்டார் மற்றும் பிரியாத வரம் வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சுயக்ரியா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ஸ்டார் மற்றும் பிரியாத வரம் வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று ஸ்டார் மற்றும் பிரியாத வரம் வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுயதொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் என ரெண்டு திட்டங்கள் இருக்கு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம், கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம். இதுல வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் யார் வேணாலும் சேரலாம், பொதுமக்கள் யார் வேணாலும் சேரலாம். இதுல வந்து குறைந்த பிரீமியம், அதிக போனஸ். அதுக்கப்புறம் வந்து அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு இருக்குது. அடல் பென்ஷன் யோஜனான்னா, இப்போ பொதுமக்கள் வந்து அவங்கள இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ப்ரைவேட் ஸ்டாஃபு, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா. இதில் வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் நமக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். அதில் வந்து 19 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு மாதம் 1000 ரூபா பென்ஷன் வேணும்னா அப்படின்னா 19 வயசில் இருக்கவர் மாதம் 250 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ப்ரீமியம் கட்டினா போதும். 40 வயசு வரைக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் அவருக்கு 60 வயசுக்கு அப்புறம் மாதம் மாதம் வந்து பென்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து 60 வயசுக்கு அப்புறம் அவர் பென்ஷன் வாங்கிக்கலாம். சப்போஸ் அவர் இன்சூரண்ட் அவர் இறந்து போயிட்டார்னா அவரோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். இதே மாதிரி அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்திலையும் அதே மாதிரி அவங்க வந்து மெச்சூரிட்டி ஏஜில் அவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவங்களோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் பொதுமக்கள் சேர்றதுன்னா அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஏதாவது பேன் கார்டு, டிசி, மார்க் ஷீட்டு, இல்லாட்டி பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு. அது வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு உள்ள பொதுமக்கள் சேரலாம். இப்போ ஒரு 19 வயசில் ஒருத்தர் வந்து அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் எடுக்கிறாருன்னா மாதம் 875 ரூபா கட்டினா போதும் அவருக்கு ப்ரீமியம். அவர் கட்டுறது வந்து மொத்த தொகை வந்து 55 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி எடுக்கிறாருன்னா 430,000 கட்டுறாரு. அவர் கிடைக்கிறது வந்து 1,566,000 கிடைக்கும். இதில் அவர் கணக்கு தோங்கியதுலேருந்து 3 வருஷம் கழித்து லோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அவருக்கு ஏதாவது கட்டினவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு எப்படின்னா, அவர் 5 லட்சம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக நாமினிக்கு அவர் எத்தனை வருஷம் அந்த ஸ்கீமில் இருக்காரோ, அந்த திட்டத்தில் இருக்கிறாரோ, அது வரைக்கும் இல்லைன்னா போனஸ் கிடைக்கும். இதில் வந்து போனஸ் எப்படின்னா என்டோமெண்ட் அஷூரன்ஸுங்கிற குறித்த கால காப்பீடு திட்டம். அதில் வந்து ஒவ்வொரு 1000 ரூபாய், இப்போ 5 லட்சம்னா 5 லட்சத்தில் எவ்வளோ 1000 ரூபாய், 5,200 ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் போனஸ். ஸோ எத்தனை வருஷம் அவர் வந்து அந்த திட்டத்தில் இருக்காரோ அத்தனை வருஷத்துக்கு அவ்வளோ போனஸ் கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து திட்டம் ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் இறந்து போயிட்டாருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக அவர் 2 வருஷம் அந்த திட்டத்தில் இருந்ததுக்கான போனஸ் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நான் பலதரப்பட்ட கூட்டத்தில் பேசி சமீப காலத்தில் பேசியிருக்கிறேன். இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் முன்னாடி என்ன பேச சொல்லுவாங்க, எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைகள், அப்போ நான் எப்போ முடிக்கணுங்கிறத எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு அறிகுறி, அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா முத வரிசையில் இருக்கிறது அப்படி தரையை கீறும். ஏச்சுன்னா அது போதும் அப்படின்னா அதுக்கு முடிச்சுக்கோன்னு அர்த்தம். அதை பார்த்து தான் நான் முடிச்சுக்கிறது வழக்கம். கொஞ்சம் பெரிய ஹைஸ்கூல்னா யாராவது பசங்க 2-3 பேர் கொட்டாவி விடுவாங்க, அதை பார்த்து அதை முடிச்சுக்கிறது வழக்கம். கல்லூரின்னா விசில் அடிப்பாங்க யாராவது 1-2 பேர். இப்படி எனக்கு பலதரப்பட்ட எப்போ முடிக்கணுங்கிறதுக்கு அப்படிலாம் அறிகுறி உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது பாருங்கள், முதியோர் இல்லம், பென்ஷனர் அசோசியேஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், எல்லாம் 60-70 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அவங்க கூட்டத்தில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம், அவங்களும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா காது கேட்காது. அது எனக்கு அப்புறம்தான் தெரியும். பேசி முடிச்சுட்டு இறங்கி போனால் அந்த முத பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு நாற்காலில் என்ன சார் முடிச்சிட்டிங்க போல் இருக்கு அப்படிம்பார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, அதான் இறங்கி வந்தீங்கல்ல. அதனால் அது மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் எனக்கு வந்து சுத்தமாக யாரும் இருக்கக்கூடாது எதிரில், இல்லைன்னா அந்த முதியோர் இல்லை மாதிரி அப்படி காது கேட்காதவங்களாம் உட்காந்துருக்கணும். இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ரொம்ப விழிப்போடு இருக்கீங்க, காதை திறந்து வச்சுக்கிட்டு அது மாதிரி என்ன போன்ற ஆட்களுக்கு கொஞ்சம் இது பேசுறதும் என்ன, சில பேருக்கு என்னென்னா பேச்சு மைக்கை பார்த்ததும் எனக்கு எப்போ நேரம் காலம் தெரியாது, முடிக்கிறதுக்கு தெரியாது. அப்படியும் உண்டு பேச்சாளர்கள் பல ரகம். கும்பகோணத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த ஏற்பாட்டாளரை உட்கார வச்சு, நீ முடிக்கணும்னு தோன்றப்ப தலையை சொல்லியா நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பெரியவர்களே தாய்மார்களேன்னு உடனே தலையை சொல்லியாங்க. என்னையா அது உள்ளேன்னா, இல்லை இது தலை அரிக்குது அதனால் சொல்லிடுறேன், நீ வந்து அது வேறு மாதிரியாக சொல்லுவேன்னு சொன்னார். ஏன்னா இந்த பேசுகிறவங்களுக்கு அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டா முடிக்கிறது எப்போ முடிக்கிறது என்ன இதுன்னு தெரியாது. அது மாதிரி வந்த பேசுகிற பேச்சு வந்து, ஏன்னா பேசுனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்குறவங்களுக்கு, அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் ஒரு குடிப்பு வரணும், தன்னம்பிக்கை வரணும். அப்படிப்பட்ட எண்ணத்துல தான் அவங்க எல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சித்திரவெளி, சின்ன பாலத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதே நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமாக கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம்போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சி ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தோடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்ட்டு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கிடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கிடந்தது எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓரிச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்கில் குத்த வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்ப வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம், அதுலேருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சு, நான் பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எத்தனை காலம் கனவுகள் கண்டே பாடுவதற்கு உன்னை காண்பதற்கு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: வாழ்க்கையில ஒரு குடி போறணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அது பண்றது. இதுல என்னன்னா, இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதை பத்தி சொல்லுவாங்க. நகைச்சுவை குடும்பத்துல வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சாளர்கள் என்னன்னா, சில பேர் தெளிவா, அதாவது தெளிவா பேசி குழப்பறவங்க இருக்கிறாங்க, குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு. குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள். நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமா இருக்கும், ஆனா அது கருத்து தெளிவா இருக்கும். அதுதான் குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறவர்லாம் பழைய நம்ம சித்தர்கள். தெளிவா பேசி குழப்பறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா, ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான் ஒரு திடல்ல. அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவா பேசணும்னு நினைக்கிறவன். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான், அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில எத்தனை ஆடு பாருக்கு. அப்ப அவன் சொன்னான், ஆடு மேய்க்கிறன் சார், எதையும் தெளிவா கேட்கணும். நீ கருப்பாட்டை கேட்கறியா வெள்ளாட்ட கேட்கறியா அப்படின்ட்டு இருக்கான். கருப்பாடு அது ஒரு 50 இருக்கு அப்படின்னா, சரி வெள்ளாடு எத்தனை இருக்கு, அதுவும் 50 தான் இருக்கு அப்படின்னு இருக்கான். இந்த ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்றான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடுலாம் எவ்வளவு புல்லு சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார், மறுபடியும் தெளிவா கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா. கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும். சரி வெள்ளாடு அதுவும் 10 கிலோ சாப்பிடும். ரெண்டுக்கும் அதே தான் சொல்றான். சரிப்பா இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடுலாம் சார், திருப்பி திருப்பி சொல்லாதீங்க, தெளிவா கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடானா. கருப்பாடு தானே 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அது 5 லிட்டர் தான் கறக்கும். இப்படியே இவன் தெளிவா பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், அப்புறம் எதுக்கு பிரிச்சு பேசுற, ரெண்டும் ஒண்ணுதான சொல்றேன்னு இருக்காரு. அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டா சொல்லிட்டு போறேன், ஏன்னா ஏன் அப்படி தெளிவா பிரிச்சு கேக்குறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு சொந்தம். சரி வெள்ளாடு அதுவும் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம். இப்ப என்ன பேசினா, தெளிவா பேசி குழப்பிட்டு இருக்கான்னு அர்த்தம். எதுக்கு இந்த அறிவுரை சொல்றேன்னா, நான் பேசுறது கூட அப்படித்தான் இருக்கும். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவா பேசி உங்களை குழப்பி வச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பாத்துவாங்க. அதுதான் எங்க ஊர்ல அவங்களுக்கு தெரியும், எனக்கு பேர் என்னன்னா எல்லாம் நல்லா செய்வேன் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கு இப்பவும் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல ஒரு பெரியவர் கேட்டார், உனக்கு சின்ன வயசுலயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படிம்பாரு ஒரு தாத்தா. அது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு தீர்க்க தரிசனமா? ஆனால் இல்லை இல்லை, நீ சின்ன வயசில் கூட ஒரு பொய்யை கூட நெஜ மாதிரி பேசுவேன், அதனால தான் உனக்கு அங்கே வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: கற்பனைகளுக்கு ஆலோசனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நானே
6: போவாங்க.
5: என்ன

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: And 2 and 3 and 4 Come on all, cat boy!

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: பொய் சொல்றதுல கொஞ்சம் அதுதான் என்கிட்ட உள்ள குறையே தவிர கொஞ்சம் பொய் சொல்லுவேன், வேற மற்றதெல்லாம் தெளிவா இருக்கும். இதுவே சொன்னாராம், அதாவது கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் புகார் பண்ணிருக்கிறார், நீ படைச்ச மனுஷன்லாம் பூலோகத்துல பொய் சொல்றாங்க, ரொம்ப எல்லாரும் பொய் சொல்றாங்க, நீ படைச்ச மனுஷன் சரியா இல்லை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். அப்போ கடவுள் சொன்னாராம், என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுப்பா, நான் வந்து அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், இங்கே பாரு, எதுத்தாவில் பாரு என்ன தெரியுது அப்படின்னா, பிரம்மாண்டமான செவரு, அதில் லட்சக்கணக்கான எலக்ட்ரிக் பல்புலாம் சொருகிருக்கு, பல்பு சொருகிருக்கு அதெல்லாம். அப்போ கடவுள் சொன்னாராம், புகார் சொன்னவனை கூப்பிட்டு, இந்த பாருப்பா எலக்ட்ரிக் பல்பு, பூலோகத்தில் நாம் படைத்த மனிதர்கள் யாராவது பொய் சொன்னால் இங்கே விளக்கு எரியும், எந்த ஏரியாவில் எவ்வளவு விளக்கு எரியுது அப்படிங்கிறத பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் படைத்த மனிதர்களை ஏமாற்ற முடியாது, எவ்வளவு பேர் எங்கே போய் சொல்கிறாங்கிறது இந்த விளக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் நான் கடவுள். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது எல்லா விளக்கம் எரிஞ்சுதான். அப்போ புகார் பண்ணவும் கேட்டிருக்காங்க, இது ஏதாவது ஒயரிங்கில் கோளாறாக இருக்குமா சார், இது ஏன் இப்படி எல்லாம் எரியுது அப்படிங்கிறப்ப கடவுள் சொன்னாரான், இல்லை இல்லை, இப்போ பொறு, இப்போ வந்து சிங்கப்பூரில் தென்கச்சி சுவாமிநாதன் பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு 15-20 நிமிஷத்தில் சரியாக போடும் அப்படின்னாராம். அப்படி சொல்லுவாங்க என்னை பற்றி கொஞ்சம் பொய் சொல்கிறதுங்கிறது, அதுக்காக உங்ககிட்ட வந்து பொய் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்கிறதுனா அந்த முன்னாடி சொன்ன முதியோர் இல்லாம் அங்கே வேணால் சொல்லலாம், எதை சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அப்படி சொல்லலாம். ஏன்னா இப்போ இதில் என்னென்னா, இவங்க ஐயாக்கள்லாம் இங்கே வந்ததும் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க, எங்கள் மனிதர்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வளர்ந்துருக்கிறார்கள், முன்னாடிலாம் சினிமா நடிகர்களுக்கு தான் இது மாதிரி கூட்டங்கள்லாம் வரும், சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களுக்கு கூட்டம் வர்றது வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான அறிகுறி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார்னு சொன்னார். அப்படி ஒன்றும் கவர்ச்சியான முகமா அதுவும், அதனால் வந்து முகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ரேடியோவில் நான் கொஞ்ச காலம் வெளியில் தெரியாமல் இருந்தேன் சார், அந்த தினம் ரேடியோவில் பேசுகிறாரே, இன்று ஒரு தகவல், அவர் முகத்தை பார்த்துட்டு போகணும் சார் அப்படின்ட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ தொலைக்காட்சியில் வர்றதில்லை, அதில் என்னென்னா அப்படி ஒரு தடவை வர்றவங்க அடுத்த தடவை வர்றதில்லை, அப்பதான் புரியுது ஓகே அவங்க ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வராங்க.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டு

சிலர் படித்த முகம் பார்த்து பதரும் நினை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்த

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எப்படின்னா, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்ததோ அது போல 40 பங்கு இப்ப அதிகமாயிட்டு தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில 1 கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க, இப்ப 40 கிலோ வச்சுக்கிட்டு நிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில நெருக்கடி அதிகமா போச்சு. இந்த நெருக்கடியில முன்னாடி எல்லாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க. தியானம்னா ஒருத்தர் 2 பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்குதான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் சிரிப்புங்கிறது. இதை பத்தி பெரியவங்க எல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது நாம பிறந்து ஒரு 6 மாசத்துலதான் முதல் தடவையா விவரமா சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. நாம பிறந்து அதாவது 6 மாசத்துக்கு, அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு 6வது வாரம், 1.5 மாசத்துல தான் குழந்தை வந்து விவரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அதையெல்லாம் இப்ப கணக்கு எடுத்துருக்கிறாங்க. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் ஒரு குழந்தை. பெரியவங்கெல்லாம் 15 தடவை சிரிக்கிறாங்களாம். 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம அப்படியே குறைஞ்சு 15 ஆயிட்டு. அதனாலதான் இருதய நோயெல்லாம் வருது, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 200 தடவை சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்பு தன்மை, மனுஷனுடைய இயல்பு தன்மை சிரிக்கிறது. அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது. ஆனா இப்ப காலங்காலமா நாம என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல். ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல், அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல் இப்படின்னு சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமா நாம போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்ப மரபு ரீதியாவே அந்த சிரிப்பு வந்து நம்மகிட்ட சிறைப்பட்டு இருக்குதான், அடங்கி போச்சு. அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அதை ஏற்கனவே இருக்கிறத வெளில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்ப அதை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலயே, ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபர்ஸ்ட்ல 10 வயசுல வந்து நாங்கள் வந்து எங்க அப்பா அம்மா எல்லாரோடவும் மாசக்கணக்கில் தீவுல போய் தங்கியிருப்போம். அப்போ பிசிரஸ்ல வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமா தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையில்

0: முதல்ல வத்தையில் இருந்த ஆங்கர் கயத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகண்டுருச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன் 1.5 வயசு பையன் அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனால் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கண்ணிலருந்து தண்ணி தான் வறுமை ஒழுசு, வேறு ஒன்றும் இல்லை ஐயான்னு சொன்னால். அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு, அப்போ 10 வயசுனால் 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டவங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியாதான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்குன்னு வைங்களேன், குழந்தை தொட்டில இருக்கு, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழப்பு ஆட்டங்க சிரிக்கும், அந்த கிளுகிழப்பு சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்பு தன்மை. அது என்ன ஜோக்கா? அது சத்தம். ஒரு கிளுகிழப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே, அதுதான் இயல்புத்தன்மை. அதே கிளுகிழப்பு ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார், என்னடா விளையாட்டுது அப்படி மாதிரி. ஏன்னா அவர் சிரிச்சுட்டு இருந்தவர், அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில். ஒரு கிளுகிழப்புக்கு சிரிச்சவர் ஒரு காலத்தில், இப்போ கோவப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்லாரையும் குழந்தை ஆக்க முடியாது. மனுஷன் வந்து எல்லாரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும், அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாரா சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பாட்டி அம்மா 90 பாட்டி அது போயிருக்கு, அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க, இந்த வயசு குறையிற மாத்திரை அப்படின்னு. அவர் ஒரு பாட்டில் கொடுத்தார் மாத்திரை. இந்த வாரம்மா பாட்டியம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர். இந்த 90 பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, 30 பொண்ணாக போச்சான். 30 பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கட்ட போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நேற்று வந்தேன், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையுன்னு, நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன். டாக்டர் சொல்லியிருக்காரு, இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டுது நீ சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னட்ட வந்திருக்கிற அப்படின்னாரன் டாக்டர். அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது சட்டை கிட்ட போட உட்காந்துருக்கு, கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டுது, இது என் வீட்டுக்காரர், இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார், நான் எதையாவது கொடுத்து இனிமேதான் வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு தான். அவர் வந்து ஏதோ நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டை உட்காந்துருக்காரு. ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது அப்படின்னு தான். அதனால வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம், குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு கற்றுக்கணும்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
1: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இனிய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: குழந்தை தன்மையோட வாழறதுக்கு கத்துக்கணும், அதுதான் வாழ்க்கையில இன்பமாக வாழறதுக்கு வழி. குழந்தை தனமா இருக்கக்கூடாது, குழந்தை தன்மையோட இருக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தை தன்மைங்கிறது வேற, குழந்தை தனம்ங்கிறது வேற. அப்படி ஒரு பாத்திரம் கண்டுபிடிச்சிட்டா இப்ப யாராவது ஒருத்தவங்க இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு போனா போய் கேட்கணும், ஏமா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும். இப்படிலாம் ஆகிடும் நிலைமை. இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம வந்து பண்ணணும். குழந்தை தன்மையோட வாழறதுக்கு குடும்பத்துல கத்து. குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு. ஒரு வீட்டில் ஒரு புள்ளை படுத்திருக்கு, அம்மா வந்து எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா அந்த புள்ளை சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, கல்லூரிக்கு போகிறதுக்கு, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த புள்ளை சொல்லிச்சான், ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும். ரெண்டாவது காரணம், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல, அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை புள்ள சொல்லியிருக்கு. அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்பினாங்களாம். சரி நான் எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு சொல்கிறேன், அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ளை. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 52, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்ஸிபால் அப்படின்னு தான். என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலையும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க, அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரிஷ்டிகா, நான் பிரான்சிஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போது நாங்கள் எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலாக ஈவினிங் போல் வந்துட்டோம். மறுநாள் மார்னிங்கே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லாரும் போடுங்கன்னு இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எங்கள் 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமெடத்தில் எங்கள் சார் சொல்கிறாரு எல்லாரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க்கு ஈஸ்க்கு நாங்கள் சாக்ஸு எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவச்சி கொடியில் காய போட்டுட்டு நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சிக்கு வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்கல்ல, கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சத்தொடியை வச்சு வெப்பதையை வச்சு அதை கையை கழுவி வச்சு இதை சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டோம். அதோட எங்கள் சார் சொல்லிட்டாரு நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அழுகுறேன், ஒரு வேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காம்மா, கொரோனா வந்துருமான்னு இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏரியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லியும் ஒவ்வொரு மாத்திரை அந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பிலை கஷாயம் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க, பப்பாளிகளை அது இதுன்னு தடுக்கிறதுக்கு. அதோட அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். காலையில் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் சுடுதண்ணியில் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம், எதனால உங்கள் புள்ள வேலைக்கு போல, எதனால வேலைக்கு போலன்னு நோண்டி நோண்டி நம்மளை வந்து கேட்பாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்குது அதனால வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மன பயத்தோடையே நான் வாழ்கிறேன் வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லும்போது அம்மாலாம் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்காது, எது நடந்தாலும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படி. ஆனால் உள் மனசில் உள்ள பயம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த கொரோனாவில் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூக்கிட்டு போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனபயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 24 வயசாகி நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையில் இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்ல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல விபத்து காப்பீடு திட்டம் இருக்கு. அதுல வந்து PMSBY, PMJJBY. PMSBY-னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. அதுல வந்து இந்த ரெண்டு திட்டத்திலையும் வந்து ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கும். 500 ரூபா கொடுத்து சேமிப்பு கணக்கு தொடங்கணும். அதுக்கப்புறம் PMSBY-ல 20 ரூபா, வருஷம் 20 ரூபா மட்டும் கட்டினா போதும், 2 லட்சத்துக்கு விபத்து காப்பீடு கிடைக்கும். அதில் வந்து ஆக்சிடென்டல் டெத், டெபாசிட்டர் இறந்துட்டாங்கன்னா 2 லட்சம் முழுமையாக கிடைக்கும். நடுவில் அவர் விபத்துனால ஒரு கை ஒரு கால் ஏதாவது பெர்மனெண்ட்டாக அவருக்கு வந்து இழப்பு ஏற்படுத்துனா 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி PMJJBY, பிரதான் மந்திரி ஜன் ஜீவன் பீமா யோஜனா, இதில் வந்து வருஷத்துக்கு 436 ரூபா கட்டணும். கட்டினாங்கன்னா அவங்களுக்கு எனி டைப் ஆஃப் டெத், எப்படி அந்த அவர் அந்த திட்டத்தில் சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு வந்து அவரோட நாமினிக்கு வந்து 2 லட்சம் கிடைக்கும். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, இந்த திட்டத்தில் 19 to 70 வயசு உள்ளவங்க PMSBY-ல சேரலாம். PMJJBY-ல 19 to 55 வயசு உள்ளவங்க அதில் வந்து திட்டத்தில் சேரலாம். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வருஷம் 20 ரூபா மட்டும் கட்டினா போதும். ஒரு தடவை வந்து அந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து வருஷம் வருஷம் வந்து அதில் இருக்க பணம் வந்து டிடெக்ட் ஆயிடும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹரே.
0: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலை சொல்லிருங்க.
1: ஓகேக்கா. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா, இது 4வது போட்டி. அதாவது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று 7 மணிக்கு ஹைதராபாத் அங்கே ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் தான் நடந்திருக்கு. இதுலையாவது இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, முதல் 4 மேட்சில் இந்தியா ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, 2வது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க, 3வது மேட்ச் இப்போது நம்மளுடைய இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, 4வது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போது கடைசி மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 17ஆம் தேதி அப்போது நடக்க போகுது. அதில் யார் ஜெயிக்கிறாங்க?

0: ங்களோ அவங்க தான் சாம்பியன்ஸ். இப்போது நேற்று நடந்ததுக்கு வந்துடலாம். நேற்று யார் பேட்டிங் ஆனால் முதல்ல அப்படின்னா, முதல்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸில் இறங்கின முதலே கேப்டன் இறங்கி நல்லா விளாண்டாங்க. அதாவது 50 பாலில் 102, அதுக்கப்புறம் அந்த 50 பால்லையும் 4 சிக்ஸு 9 4 அடிச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு நல்லா விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இந்தியா பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சஞ்சீவ் சாம்சன் மட்டும்தான் 150 அடிச்சிருக்காங்க. திலக் வர்மா அடிக்க வந்து அவுட் ஆயிட்டாங்கக்கா. இதில் இந்தியா தோத்துருச்சுக்கா.
1: சரி ஓகே, அடுத்ததா இன்னைக்கு என்ன டே?
0: இன்னைக்கு அப்துல் கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பர்த்டே.
1: ஆமாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அதனால கடலூர் சேஃபம்ல மாறு வேட போட்டியெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா?
0: தெரியும்க்கா.
1: கனவை நனவாக்கிய நாயகன் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து மாறு வேட போட்டியெலாம் நடந்துச்சு. அதில் வந்து நிறைய குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க, சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைஸுமே வாங்கினாங்க. சரி, அக்டோபர் 15 1931 தான் அப்துல் கலாம் ஐயா பிறந்திருக்காங்க. ராமேஸ்வரத்தில், தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்?
0: இன்றைக்கி வந்துட்டு நம்ம எப்பையும் தொடங்குற இடத்துலேருந்து தான் கேட்போம், ஆனால் இப்போ முடிகிற இடத்துலேருந்து கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு நேயர் பதில் சொல்லியிருக்காங்க.
1: சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேமை சொல்லிடுவோமா?
0: சொல்லிடலாம்க்கா.
1: அதாவது எப்போவுமே ஒரு எழுத்துல ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகள் கேட்போம். இன்னைக்கு அதை அப்படியே மாற்றி கேட்டிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல முடிகிற வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து மை எழுத்துல முடிகிற வார்த்தைகள்லாம் உங்களுக்கும் நிறைய தெரியும் அப்படின்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். மை எழுத்தில் முடிகிற வார்த்தைகள். சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிச்சிட்ருக்கீங்க?
0: நான் சூரியனின் கோபம், இது உதயசங்கர் தாங்க எழுதுனாங்க.
1: இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் OSAFM 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அப்பாஸ். 1995 கடற்கரைக்கு வந்தேன். 1996 போகும்போது எனக்கு வேலை கொடுத்தது எப்படி வேலை ஜூஸ் வாங்கி ஆளுக்கு கஷ்டப்பட்டு இருந்தது. சாயந்தரம் 4 மணிலேருந்து வந்து ஆரம்பிச்சிடும். நைட்டு 10 மணி முடியும் வேலை. அந்த காரில் பிறக்கணும், ராலு பிறக்கணும், எங்களுக்கு வேலை முடியும் நைட்டு 1 மணி ஆயிரும். அப்போ சம்பளம் எங்களுக்கு 50 ரூபா கொடுத்தாரு. அந்த 50 சம்பளம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ செலவு கம்மி தானே. அப்போ மாட்டு வண்டி டாக்டர்லாம் அப்போ இல்லை. அப்போ மாட்டு வண்டி இருக்கு, நம்ம சுது மண்டல தீட்டு விடுவோம். நாங்கள் பாதி மாட்டு வண்டி ஏற்றுவோம், 10 பேர் இருந்த கையில் தீட்டு விடுவோம், அப்படி இருந்துட்டு வருவோம். ஆனால் அப்போ இருந்த வேலை இப்போ இல்லை, பாதி வேலை. அப்போ முக்காசு வேலை ஒரு 3 வேலைக்கு இப்போ காமாசு வேலை தான். நைட்டு 10 மணியாக 11 மணியாக வேலைச்சு போவேன். நாங்கள் இங்கேயே படுத்த மண்டலே படுத்தோம் கடைகளில். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் ஒரு திருவிழா போனேன், நைட்டு வேலையை முடிச்சு அந்த நேரத்தில் போட்டில் ஒரு போட்டில் பாடுவார் நினச்சி பார்த்தோம். இந்த ஃப்ரெண்டுமார் வந்தால் கூப்பிட்டாங்க. இப்போ 10:30 அந்த ஒரு போட்டில் சங்கையாக வர நினச்சி பார்த்தோம். அந்த அன்னைக்கு பார்த்தா 3 சங்கையாக இருந்துச்சு. நான் வெறும் எடுத்து போட்டு ஒரு 2 டவுன் பஸ் பிடிச்சி போனேன். வாழ்க்கை நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஹரேப்.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
6: வணக்கம் மேடம், ஆற்காடு என் சேஷாஜலம் பேசுகிறேன்.
4: நல்லா இருக்கீங்களா?
6: உங்க ஊரில் மழை பெய்கின்றதா?
4: ஆமா, நான் பெய்யுதுனா?
6: நன்றிமா, இங்க மழை பெய்யுது.
4: ஓகே, நான் ரொம்ப சந்தோஷம்னா.
6: சரி, நல்லா இருக்கு.
4: ஓகே, நான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
6: கடைசி எழுத்துல ஒரு வார்த்தை முடியுற மாதிரி
4: வார்த்தைகள் சொல்லணும்.
6: சரி, சொல்றேன்
4: மேடம். சொல்லுங்கண்ணா.
6: ஆமை.
4: ஆமை.
6: இமை.
4: ஓகேண்ணா.
6: இமை. உண்மை.
4: ஓகேண்ணா.
6: உவமை.
4: உவமை.
6: எருமை.
4: ஓகேண்ணா.
6: எருமை. சாமை.
4: ஓகேண்ணா. ஓகேண்ணா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிடுங்கண்ணா.
6: அதான் மேடம், வளர்க்கும் போ எனக்கு பிடித்தமான பாடல், உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருந்து கேட்கும் இளைஞர்களுக்கும் இந்த பாடல் பிடித்தமாக இருக்குமாறு ஒளிபரப்புமாறு, அதுவும் புதிய பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
4: நன்றிண்ணா. நம்ம சேச்சாசலம் அண்ணாவுமே நிறைய சூப்பரான பதில்களை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மெசேஜ் மூலியமாகவுமே நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அதையுமே பாத்துருவோமா ஜான்கோரே?
5: பாத்துர்லாங்கா.
4: கோவில்பட்டியிலிருந்து கோமதி அக்கா சொல்லியிருக்காங்க, பொறுமை, பெருமை, வறுமை, தன்மை, கருமை, வெண்மை, வன்மை, கொடுமை, சிறுமை, எருமைன்னு நிறையா பதில்களை சொல்லிட்டாங்க. இன்னுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரூர்லேருந்து வசந்தி அக்காவுமே சொல்லியிருக்காங்க, கருமை, புலமை, வெண்மை, கண்மை, தனிமை அப்படின்னு. அப்புறம் நம்ம பாமன்லேருந்து நம்ம தீனா அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க, பொறுமை, பெருமை, உண்மை, கருமை, நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக சின்ன பாலத்துலேருந்து சபரி அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க, கண்மை, பொம்மை, ஆமை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த எழுத்து என்ன சொல்லலாம் ஜான்கோரே?
5: தை சொல்லலாம்.
4: தை. தை எழுத்துல உங்களுக்கும் நிறைய வார்த்தைகள் தெரியும் அப்படின்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். தை, தாத்தா தீத்தி வரிசையில் வரும்ல அந்த தை. ஓகேவா? இப்போ நீங்கள் வாசிச்சிட்றீங்களா?
5: ஓகேக்கா. சூரியனின் கோபம், இது உதயசங்கர் தான் எழுதினாங்க. ராஜா, நான் பிறக்கும் பொழுதே என் தலையில் கிரீடத்துடன் தான் பிறந்தேன். அதனால்தான் உங்கள் முன் ராஜாவை நிற்கிறேன் என்று சொல்லுவான். யாராவது அம்மாவின் வயிற்றுக்குள்ளே கிரீடத்துடன் பிறக்க முடியுமா? அப்புறம் கிரீடம் எப்படி வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு கேள்வியும் இருக்கு. முதல் மந்திரி, நான் கடந்து போனால் கடலே ஒதுங்கி வழிவிட்டிரும் என்று சொல்லுவான். சாலையில் உள்ள பள்ளத்தில் தேங்கி கிடக்கும் நீர் கூட வழிவிடாது. இவனுக்கு கடல் ஒதுங்கி நிற்குமாம் நம்பவே முடியவில்லை. நான் வாயை திறந்தால் 100,000 படை வீரர்கள் என் வாயிலிருந்து வெளியே வருவார்கள். ஆனால் மந்திரியின் வாயிலிருந்து அவன் நேற்று தின்ற பிரியாணியின் கெட்டு போன வாசனைதான் வரும். என் உடலில் அத்தனை ஓட்டைகள் வழியாகவும் தாங்கிக்கிட்டு நிற்கிறேன். என்கிட்ட எத்தனை ஓட்டைகள் இருக்கு என்று எண்ணவே முடியாது என்று சொல்லுவான்.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு இன்னைக்கு பேரிக்காய், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். பேரிக்காய் வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான நன்மைகள்லாம் கிடைக்குது. இதில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம், காப்பர்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. பேரிக்காயில் நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இதை செரிமானத்தை சீராக்க உதவுது. அப்புறம் வயிறு வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உணர்வை தந்து நம்மளோட எடையை குறைக்கவுமே உதவுது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண, அப்புறம் வந்து ஹார்ட் பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணவுமே உதவுது. இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால இரத்த அளவை வந்து சட்டுன்னு உயர்த்தாமல் இருக்குது. அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. இது வந்து ஒரு பருவ கால பழம், அதாவது அதோட சீசனில் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லியுமே பேரிக்காய் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். அப்படி எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லியும் பேரிக்காய் வந்து சாப்பிடலாம். இந்த பழம் கிட்டத்தட்ட வந்து 84% நீரால் ஆன ஒரு பழம் தான் இந்த பேரிக்காய். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு எழுத்து சொல்லுவோம். அந்த எழுத்தில் முடிகிற வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு மை சொல்லியிருந்தோம், அதுக்கு வந்து பதில்களுமே வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து தை, தாத்தா தித்தி வரிசையில் வர அந்த தை. அதில் உங்களுக்கும் நிறைய எழுத்துக்கள் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:28 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததான் நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: நான் வந்துட்டு சூரியனின் கோபம், இது உதயசங்கர் எழுதினாங்க. இப்போது 5வது தலைப்பு, 8:2 கதை. இப்போது டூர் நாட்டில்.
2: சரி, அதை நம்ம வந்து தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
4: மாமு கரோட தகுந்த மீனாட்சி பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களாண்ணா?
4: நல்லா இருக்கிறேன். மழை நல்லா விழுத்து வாங்கிருச்சு இன்னைக்கு.
2: ஆமாண்ணா, ஆமாண்ணா, ரொம்பவே கூலிங்கா இருக்குண்ணா, சந்தோஷமாவும் இருக்குண்ணா.
4: ஓகேண்ணா,
2: உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
4: எனக்கு என்னைக்குமே தளபதி விஜய் நடிச்ச வந்து பகவதி படத்துல வந்து பகவதி படத்துல பாட்டு போட்டுருங்க. பகவதி படத்துல வந்து கை கை கை வைக்காத பாட்டு போட்டுருங்க.
2: ஓகேண்ணா, நன்றிண்ணா.
4: நன்றி, வணக்கம்.
2: சரி, ஓகே, இப்ப நீங்க வாசிச்சுடுறீங்களா?
3: ஓகேக்கா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பத்து என்றுதான் படிக்கிறார்கள் மாணவர்கள். யாராவது நாட்டில் 8 என்று சொல்லிவிட்டால் போதும், அவ்வளவுதான். எங்கிருந்து வருவார்களோ தெரியாது. படை வீரர்கள் திடீரென்று வந்து 8 என்று சொன்னவரை கைது செய்து ராஜாவிடம் கொண்டு போய் விட்டுருவார். அவர் எதுவும் கேட்காமல் 5 கசையாடி கொடுக்க சொல்லி ஆணையிடுவார். அந்த நாட்டில் 8 எப்படி இட்டுவாச்சு? மாணவர்கள் ரகசியமாக உறங்கும்போது அப்பா அம்மாவிடம் கேட்பார்கள். அவர்கள் வாயை மூடிக்கொண்டு அந்த கதையை சொன்னார்கள். வாய்த்திருந்தால் அவ்வளவுதான், திடீரென்று வீட்டுக்குள் ராஜா வந்து விடுவாரோ அந்த பயம். சரி, கதைக்கு வருவோம். முன்பு ஒரு காலத்தில் 8 என்ற பெயர் இருந்தபோது.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் மெசேஜ் மூலியமாகவே நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. உதை, கதை, அத்தை, மெத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமன்லேருந்து ஃபாத்திமாக்கா ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றிக்கா. சரி, அடுத்ததான் வந்து நம்ம அப்பலே கேட்டோம்ல மை, அதுக்கு வந்து நெடுந்தீவுலேருந்து கமல்சிங் அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. அதையுமே கேட்டுருவோம். ஆண்மை, பெண்மை, உண்மை, பொய்மை, பொம்மை, தீமை, ஆமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்க. நன்றிண்ணா. சரி, அடுத்த வார்த்தை வந்து கை. ஓகேவா?
3: கை. ஓகே.
2: கையில் உங்களுக்கும் நிறைய வார்த்தைகள் தெரியும்னா 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். இப்போ ஓவரால் நிறைய பகுதியில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மலையிலேயுமே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கெலாம் போவாங்க. அந்த டைம்லேயுமே பாதுகாப்பாக குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். அங்கங்கே தண்ணியாக கிடக்கும், அதில் வந்து விளையாடுவாங்க, அதனால் காய்ச்சல் தடுமெல்லாம் வரும். இன்னும் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து மழை காலத்தில் குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவங்க இந்த டைமில் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னுமே நினைப்பாங்க. ஏன், நான் கூட வந்துட்டு மலையில் நினைய தான் ஆசைப்படுவேன், ஆனால் அப்புறமா வந்து சளி பிடிக்கிறதுல தொடங்கி ஹை ஃபீவர் வர போயிடும். அது வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே அப்படி தான். மழை காலத்தை எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து சேஃப்டின்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மழை டைமில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுமே சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி சுடுதண்ணி குடிக்கிறது, நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 6வது படிக்கிற குழந்தையிலேருந்து சுடுதண்ணி வைக்கிறது, முடியலைன்னா பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸை எதிர்பார்க்காமல் இருக்கலாம். இந்த மழை காலத்துலேயும் நம்மளை நாமே வந்துட்டு பாதுகாத்துக்கணும். ஏன்னா மழைனா எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். அதே மாதிரி மழைக்குமே எல்லா குழந்தைங்களையும் பிடிக்கும்ல, அதனால் சளி காய்ச்சல் எல்லாமே பிடிச்சிக்கிறோம். அதனால் அதுலேயுமே நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கணும். சரி, நம்ம இப்போ என்ன எழுத்து கேட்டோம்?
3: கை கேட்டோம்க்கா.
2: கையில் உங்களுக்கும் வார்த்தைகள் தெரிஞ்சிச்சா? அதாவது கையில் முடிகிற எழுத்து, முடிகிற வார்த்தைகள். அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஏன் இப்படி பார்க்குற?
6: ஒன்றும் இல்லையே.
5: ஒன்றும் இல்லைன்னா ஏன் கையை வைக்கிற?
6: ஏன் கை? நான் எங்கே வேணாலும் வைப்பேன்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான்

0: கார்த்திகா. அப்புறமா
1: ஜான் ஹோரேப்.
0: சரி, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சூரியனின் கோபம். இதை உதயசங்கர் தான் எழுதுனாங்க.
0: சரி ஓகே, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்?
1: நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ன கேம் விளையாடுறோம்னா, என்ன கேம் விளையாடுறோம் நீங்க சொல்லிடுங்க.
0: நானே சொல்லிடுறேன். அதாவது ஒரு எழுத்துல ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல முடிகிற வார்த்தைகள் தான் நீங்க சொல்லணும். இப்போ வந்து கை அப்படின்ற எழுத்து சொல்லியிருந்தோம். இதுக்கு நேயர்கள் மெசேஜ் மூலியமா பதில் சொல்லியிருக்காங்க, அதையுமே நம்ம கேட்டுருவோம். குற்றாலத்துல இருந்து மணி என்ன பதில் சொல்லியிருக்காங்க, நங்கை தங்கை புகை வகை பலகை முழங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றினா அடுத்ததான் வந்துட்டு தில்லை லட்சுமி அக்காவுமே பதில் சொல்லியிருக்காங்க, தங்கை மங்கை கங்கை நம்பிக்கை வாழ்க்கை தும்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதில்களை சொல்லிட்டு மண்டாடி படத்துலேருந்து உசுரே நீதான் பிள்ளை அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றினா அப்புறம் தென்காசிலேருந்து செல்வன் அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க, மங்கை புன்னகை பகை அப்படின்னு சொல்லிட்டு நன்றினா. அடுத்ததான் வந்துட்டு கோமதி அக்கா அப்பளே வந்து தை சொல்லியிருந்தோமா, அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, வார்த்தை அதை எதை இதை சீதை விதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதில்களை சொல்லிட்டு வலிமை படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. சரி ஓகே, நன்றிக்கா. இப்படி நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. சரி, அடுத்த எழுத்து என்ன சொல்லலாம் ஜான்கோரே?
1: அடுத்தடுத்து வந்துட்டு டை சொல்லலாம்.
0: டையா? ஓகே, டை எழுத்தில் உங்களுக்கும் வார்த்தைகள் தெரியும் அப்படின்னா 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிச்சிட்ருக்கீங்க?
1: சூரியனின் கோபம், உதயசங்கர் எழுதுனாங்க. முன்போர் காலத்தில் டுட்டூர் என்ற ஒரு நாடு இப்போது எட்டூர் என்ற பெயராக இருந்தது. நடந்த கதைதான் இது. அந்த எட்டூர் நாட்டில் விவசாயம் தான் முக்கியமான தொழில். அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நெல் கம்பு கேழ்வரகு சாமை திணை குதிரைவாளி
0: சரி
1: சோளம் எள் உளுந்து துவரை கடலை என்று பயிர் செய்வார்கள். அதே போல கத்தரி வெண்டை போன்ற விவசாயிகளும் செய்வார்கள். காலையில் 6 மணிக்கு விவசாய வேலைக்கு எந்திரிப்பார்கள். மிகவும் கடுமையாக வேலை செய்வார்கள். எட்டூர் நாட்டு முழுவதும் பச்சை பசையில் என்று மரங்களும் செடிகளும் இருந்தன.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நான் வந்து வனவியல் அந்த ஃபாரஸ்ட்ரி கோர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். வனவியல் அப்படின்னா காடு, அப்புறம் வந்துட்டு அது தொடர்புடைய மரம் தாவரம் வனவிலங்கு மண் நீர் அப்புறம் இயற்கை வளங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செஞ்சு பார்க்கறது பற்றின ஒரு துறை தான். காட்டில் எந்த வகையான மரம் வளருது, அது எப்படி வளருது, காடுகளை எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த படிப்பில் கற்றுக்கிடுவாங்க. இந்த படிப்பில் பல்வேறு தாவரத்தை பற்றி காட்டோட சூழல் அப்புறம் மரங்களை வளர்த்து காடுகளை உருவாக்குற அறிவியல் காடுகளை பாதுகாக்கிறது காட்டு மேலாண்மைன்னு இன்னுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கிடுவாங்க. இது மரங்களை பற்றி மட்டுமே படிக்கிற பழைய முறை படிப்பு இல்லை. இப்போ வந்து ஜிஐஎஸ்ஸர் அதுக்கப்புறம் சேட்டிலைட் இமேஜஸ் ரிமோட் சென்சிங் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்நுட்பங்களும் காடுகளை கண்காணிக்க பயன்படுது. படித்த அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளில் வேலைகளும் பார்க்கலாம். இது படிக்கணும் அப்படின்னா 12th பயாலஜி இல்லைனா சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். ஆனால் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி குறிப்பிட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை தகுதி வந்து ஒவ்வொரு காலேஜை பொறுத்தும் மாறுது. சரி, நம்ம ஜான்கோரை தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
1: பாய் பாய்க்கா.
0: பாய் பாய். அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜாபீர்.
3: சரி, நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
4: நான் வந்து இன்னைக்கு என்ன புக்கு வாசிச்சுருக்கேன் அப்படின்னா மாயக்கண்ணாடி அப்படின்ற ஒரு புக்கு தான். இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்கு. இந்த மாயக்கண்ணாடி புக்கில் வந்து, அதாவது மாயக்கண்ணாடி அப்படின்ற ஒரு கதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்லக்கா, அந்த கதையை நம்ம வந்து இது பண்ணி தெரிஞ்சுக்கலாமா?
3: தெரிஞ்சுக்கலாம்.
4: சரிக்கா, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்றுக்கான பகுதியில் ராஜாவை பார்க்க வேணும் அப்படின்னு ஒரு மந்திரியிடம் சொன்னாங்க. அவர்கள் மன்னரிடம் அந்த கண்ணாடி வியாபாரி அழைத்து சென்றாங்க. அப்போனா அந்த நாட்டில் வந்து ஒரு கண்ணாடி வியாபாரி வந்திருக்காரு, அவரை அழைத்து சென்றிருக்காங்க. அந்த கண்ணாடி வியாபாரி யாரும் இல்லை, வீனஸும் பெஜிய நாட்டு கண்ணாடி வியாபாரியாக உருமாறினாங்க. அப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய மலைக்காடு மாதிரி இருந்த ராஜா அசைந்து வந்தார். அவரின் கண்ணாடி வியாபாரம் மன்னா, உங்கள் நாட்டில் யாரும் கண்ணாடியை பார்ப்பதில்லை என்று கேள்விப்பட்டேனே என்று கேட்டார் அந்த கண்ணாடி வியாபாரி. எங்கள் நாட்டு கண்ணாடி அபூர்வமானது, இதை ஒரு முறை நீங்கள் பார்த்து விட்டால் அப்புறம் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்ன ராஜாவின் அங்கமெல்லாம் கோபத்தால் துடித்தது. அவர் என்ன தைரியம், யாரெங்கே இவனை பிடித்து சிறையில் அடைங்க என்று சொல்லிய வாயம் மூடவில்லை. அதற்கு அவரும் முன்னால் நீட்டிய கண்ணாடி அவருடைய உருவம் அழகாக இருந்தது. நல்ல உடற்கட்டுக்குடன் ராஜா அதில் அழகு வலிய தெரிந்தார். அவருக்கு ஆச்சரியமாக ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏனெனில் மாறுவடத்தில் இருந்த வீனஸ் தேவதை ராஜாவின் முன்னால் காண்பித்த கண்ணாடி மாயக்கண்ணாடி. அதில் யார் பார்த்தாலும் அவர்களின் அழகாக தெரிவார்கள். இதுதான் அந்த கடையோட, இந்த கதையோட ரொம்ப மெயினான டாபிக், அதான் மாயக்கண்ணாடி அழகாக தெரியும் போல. ராஜா கண்ணாடி வியாபாரியே, இவ்வளோ அழகான நான் இவ்வளோ நாளாக கண்ணாடி பார்க்காமல் இருந்து விட்டேனே அப்படின்னு அந்த ராஜா வருத்தப்பட்டார் என்று உச்சு கொட்டினார். கண்ணாடி வியாபாரி வீனஸும், ராஜாவே எனக்கு யாரும் அசிங்கமாக இருந்தாலும் பிடிக்காது, எல்லோரும் அழகுதான். நீங்கள் தினமும் இந்த கண்ணாடியை பார்ப்பதற்கு முன் காலையில் மாலையிலும் 2 மணி நேரமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் தான் அந்த கண்ணாடி உங்களுக்கு உருவத்தை காட்டும், இல்லை என்றால் உங்கள் உருவம் தெரியாது என்று சொன்னார். ராஜாவும் சரி என்று உடனே வீனஸ் அந்த மாயக்கண்ணாடியை ராஜாவிடம் கொடுத்து விட்டு போனார். ராஜா கண்ணாடியை பார்க்கிறார் என்றது குடிமக்கள் கண்ணாடி வாங்கினார்கள், முடித்திருத்தினார்கள், முக சவரசம் செய்து கொண்டார்கள், ஒப்பனை செய்து தாங்கள் உருவத்தை அழகுபடுத்தி கொண்டார்கள்.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இந்த கதையை பற்றி தெரிஞ்சப்போம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்
4: தெரியலக்கா எனக்கு.
3: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். எப்பயுமே வந்து ஒரு எழுத்துல ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகள் கேட்போம். இன்னைக்கு வந்து ஒரு எழுத்து சொல்லி அந்த எழுத்துல முடிகிற வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கோம். இதான் இன்னைக்கான கேம். இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி வந்து டை எழுத்துல முடிகிற வார்த்தைகள் உங்களுக்கும் எழுத்து தெரியும் அப்படின்னா 7094439999 அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் வந்து உரிமரம் இல்லைனா வழுக்கு மரம் ஏறுறது. இது வந்து தமிழர்களோட ரொம்ப தொன்மையான அப்புறம் வீரமும் உடல் திறனும் நிறைஞ்ச ஒரு பாரம்பரியமான வெளிக்கலை விளையாட்டு தான். வெளிக்கலை விளையாட்டு அப்படின்னா அவுட்டோர் கேம் தான். பொதுவாக இது வந்து கிராமப்புறங்களில் பொங்கல் பண்டிகை, ஊர் திருவிழாக்கள், அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி கொண்டாட்டங்களில் அப்போ வந்து விளையாடுவாங்களாம். உரி அப்படின்னா பட்டையை உரிக்கிறதுன்னு பொருளாம். அதை நல்லா பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை வந்து பயன்படுத்துகிறதுனால இதுக்கு உரிமரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு. கண்ணன் உரியில் வச்சுருந்தா அந்த வெண்ணெயை திருடி எப்படி அந்த சாப்பிடுவாங்க அந்த பார்த்துருக்கீங்களா? சரி ஓகே. அடுத்ததான் இந்த விளையாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, செங்குத்தாக நாட்டப்பட்ட அந்த வலுவழுப்பான அந்த நீண்ட மரத்தில் உச்சி வரையுமே வலிக்கு கீழே விழுகாமல் ஏறி அதோட உச்சியில் கட்டப்பட்டிருக்க அந்த பரிசு பொருளை வந்து பிடிக்கிறது தான் இந்த கேம். வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டது தான், அதாவது அந்த மரம் ஃபுல்லாகவே வலுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதில் வந்து ஏறவே முடியாது. ஆனாலும் அதில் ஏறி வந்துட்டு அந்த லாஸ்டில் ப்ரைஸை வின் பண்ணுறவங்க தான் இந்த கேமோட வின்னர். இதுக்கு இடையில நிறையா இது இருக்கும், அதாவது ரொம்ப வலுக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரி, இந்த விளையாட்டுக்கு தேவையானது வந்து மரத்தை, அதாவது பாக்கு மரம் இல்லைன்னா உதய மரம், இதுக்காக தேர்வு செய்யப்படுது. அப்புறம் வலுவழுப்பாக்கணும் அந்த மரத்தை, அப்புறம் பரிசு வந்து அதில் கட்டணும், அதுக்கப்புறம் அதை நேராக வைக்கணும், இந்த மாதிரிலாம் இதில் வந்து நிறைய பொருட்கள் தேவையுமே படுது. அப்புறம் இதில் வந்துட்டு உடல் வலிமையும் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அந்த மரத்தில் லாஸ்ட் வர ஏற முடியும். அதனால் ஏற ஏற வலிக்கு கீழே விழுந்தாலுமே மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு எப்படியோ அந்த ப்ரைஸை பிடிக்கிறது தான் இந்த கேமே. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் ஜான்கரே?
4: அதாவது என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல சொல்லுவோம், அந்த இடத்துல முடிகிற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக
3: சொல்லணும். ஆமாம், இப்போ வந்து டையில் முடிகிற வார்த்தைகள் உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். இப்போ வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணா? ஓகே. நான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
4: அண்ணா கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி போய்க்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க.
3: ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா? அதாவது டை இந்த வார்த்தையில முடிகிற எழுத்துக்கள் ஒரு மூணு சொல்லிருங்கண்ணா. முடிகிற எழுத்துக்கள் வார்த்தைகள் டை எழுத்துல முடிகிற வார்த்தைகள் சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா.
5: கையில முடிகிற வார்த்தையா?
4: ஆமாண்ணா. சரி, அப்புறமா
3: அடுத்ததான் இப்பதான் நம்ம குற்றாலத்துல இருந்து மணி அண்ணா கேட்ட பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்ன பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே என் மச்சினன் சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில் அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்கிடா கொள்றா அப்படின்னு சொல்லையில் இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து 2 கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்கள் தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதம் ஆகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குதுங்கிறது, இதனால் நானும் என்னோட உழைப்பை விட்டு என்னோட இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்காகண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெத்த தாய்க்கு தான் பெத்த பிள்ளைய பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு

0: இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க, ஆ 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான். இதை நான் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோடய அவங்க மகளை கட்டின ஒரு மருமையன் தான் நான், இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போ வந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம், நான் ஓப்பனாக சொன்னேன், இதை மறைக்காதீங்க, சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிருக்கேன். ஆனால் இவனுக்கு உள்ள வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாய்ச்சிருக்கு. அந்த அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன் தான் இருந்தான், 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 ரூபா வாங்கி செலவழிப்பான், அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு, 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான், அவன் இந்த வீட்டில் அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6:21 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜாபீர்.
3: சரி, அடுத்ததான் வந்துட்டு கோமதி அக்கா பதில் சொல்லியிருக்காங்க. வடை, கடை, எடை, உடை, நடை, மேடை, மடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிலுமே சொல்லியிருக்காங்க. நன்றிக்கா. சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
4: நான் மாயக்கண்ணாடி அப்படின்ற புக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாயக்கண்ணாடியோட ஒரு நல்ல கதை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
3: ஓகே, அடுத்த எழுத்து என்னதுன்னா பை. பையில் முடிகிற வார்த்தைகள் உங்களுக்கும் நிறைய தெரியும் அப்படின்னா 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வாசிச்சுறீங்களா?
4: வாசிக்கிறேன், கண்டிப்பாக வாசிச்சுறேன். சரி, வீணை சொன்னது மாதிரி ராஜாவும் காலையும் மாலையும் உடற்பயிற்சி செய்து விட்டு வந்து கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தார். 6 கழித்து அவர் கட்டுட்டல் கொண்டவராக அழகாக மாறிவிட்டார். இப்போது அவர் அந்த மாயக்கண்ணாடியை கொடுத்து கண்ணாடி வியாபாரியிடம் தேடிக்கொண்டிருந்தார். எதற்கு தெரியுமா? பரிசுகள் வழங்கி நன்றி சொல்ல. அதுக்கு மேலே நம்ம கூட பேச கவுத்து நினைஞ்சிருக்காங்க.
3: வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர்
3: பேசுறேன்.
5: உங்களுடைய நாள் எல்லாம்
3: ரொம்பவே சூப்பரா போகுதுனா?
5: ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம் நம்ம ஊர்ல?
3: மழை பெஞ்சதுனா?
5: வேலூர்லயே பயங்கரமான வெயிலா தான்ப்பா இருக்கு மழை. இந்தப்பா
3: ஓகேண்ணா, பாப்போம்னா உங்க ஊர்ல எப்ப மழை பெய்யுது அப்படின்னு.
5: முடியிற
3: வார்த்தைகள் சொல்லணும்னா
5: உங்களுக்கான
3: எழுத்து வந்து பை.
5: பை, ஓகே. குப்பை,
3: குப்பை.
5: தொப்பை,
3: தொப்பை.
5: கைப்பை,
3: கைப்பை.
5: மூணு வந்துருச்சுப்பா,
3: அவ்வளவுதான். ஓகேண்ணா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
5: கண்டிப்பா சொல்லிடுறேன்ப்பா. காவலன் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து யாரது யாரது அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா சாங்கோட மியூசிக். எனவே இந்த பாடல் அப்படியே கேப்போமா?
3: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. நன்றிண்ணா.
5: Thank you so much pa, unga kuda indha devukla pesi super ah game velaiyadum romba happy pa.
3: Okay na, nandri na.
5: Bye pa.
4: Appuram naanume undu kaasu kindala indha kadha indhoda mudinjiruchi. Appuram 7th kadha vandu naalik therinjikalam, adhum pokku varathu kulappam abindra or kadha indha book oda 7th kadha. Indha book ungalkum venum abin neenga nanasinga na na solra number connect panni indha book neengalum vaangikalam. Number solran, ellarum kettukirunga. 91-76-54-99-91. அப்புறமா மறுபடியும் சொல்லிடுறேன், 91-76-54-99-91. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்களுமே இந்த புக்கை வாங்கிக்கலாம். இதில் மொத்தம் 11 கதைகள் இருக்குது.
3: ஓகே, அடுத்ததான் என்னோடய தகவலையும் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு குழந்தைக்குமே ஆண் பெண்ணு வேறுபாடு இல்லாமல் ஒரு சமமான கல்வி கிடைக்கணும். பெண் குழந்தை அப்படின்றதுக்காண்டி, ஆண் குழந்தை அப்படின்றதுக்காண்டியும் கல்வியில் எந்த ஒரு பாகுபாடுமே இருக்கக்கூடாது. சில நேரத்தில் குடும்ப சிச்சுவேஷனுக்காண்டி பெண் குழந்தைய படிக்க வைக்காமல் ஆண் குழந்தைய படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி பெண் குழந்தைய படிக்க வைக்கலாம், ஆண் குழந்தைய படிக்க வைக்க வேணாம், வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கல்வி எல்லாருக்குமே சமமானது. ஒரு வேளை வீட்டோட சிச்சுவேஷனுக்காண்டி நிறைய பசங்களும் வேலைக்கு போகிறாங்க, ஆனால் கல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆணும் பெண்ணும் சமமானவங்க. பெற்றோர்களும் ரெண்டு பேரையுமே வேறுபடுத்தி பார்க்காம குழந்தைங்களுக்கு சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும். அதே மாதிரி பெண் குழந்தைங்களையும் நிறைய ஈவெண்ட்ஸில் கலந்துக்க வைக்கணும். விளையாட்டு, கலை நிகழ்ச்சி, அறிவியல் சம்மந்தமாக போட்டிகள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே சமமான வாய்ப்புகளும் கொடுக்கணும். அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் முடிகிற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும்ல, அதுதான் நீங்கள் சொல்லணும். அடுத்ததான் நம்ம சந்திரசேகரனா கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: சாதி.
2: சரி, நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க? பேச்சு எனும் நாய்க்குட்டி, இந்த புக்கு தான் நீங்க வாசிச்சுட்டு இருந்தீங்க. சரி, இதை எழுதுனா உங்க பேர் என்னது?
3: ஆண்டன் செகாவ்.
2: ஆண்டன் செகாவ், அவங்க தான் எழுதுனாங்க. இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க
3: எம் கோபிகிருஷ்ணன்.
2: எம் கோபிகிருஷ்ணன்,
3: அதுக்கப்புறமா முதுமையாட்டு தொடங்கியதனால் ஓனாய்
2: முதுமையடைய
3: தொடங்கியதனால் ஓனாய்த்தன் மெல்ல மெல்ல இழத்து வந்தது. ஆனவே ஆவப்போது நரியின் கால் தடங்களத்தை அது நயன் தடம் என்று தவறாக புரிந்து கொண்டு வலித போனது. இளமை காலத்தில்
2: இது போன்று ஒருமுறை கூட
3: நடந்ததில்லை. பலவீனமாடை திருப்புதல்
2: பலவீனம் அடைந்திருப்பதால்
3: ஆட்டுக்குட்டிகளையும் வேட்டையாட
2: இப்போதெல்லாம் அது கன்றுக்குட்டிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் வேட்டையாடுவதில்லை. இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக என்னோட தகவலையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களை போலயே சந்தோஷம், சோகம், கோபம், பயம், ஏமாற்றம், குழப்பம்னு பல உணர்வுகள் இருக்கும். ஆனால் அந்த உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சில குழந்தைங்க சோகமாக இருந்தால் அமைதியாயிடுவாங்க, சில குழந்தைங்க கோபமாக பேசுவாங்க, இன்னும் சில குழந்தைங்க சின்ன விஷயத்துக்கு கூட அழுவாங்க. உடனே அதை வந்து பிடிவாதம், திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்துக்காக அழும்போது இதுக்கெல்லாமா அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அவங்க எப்படி இருக்காங்க, அந்த சிச்சுவேஷனில் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து என்ன நடந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து சின்னதாக ஒன்று நடந்தாலுமே அழுதுருவாங்க. அதுக்காண்டி அவங்க ஸ்ட்ராங், இவங்க வீக் அப்படின்னு இல்லை. ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு குணத்தில் இருப்பாங்கல்ல, அப்படித்தான். அதனால வந்து குழந்தைங்களோட மனநிலையை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே நடந்துக்கணும். அவங்க வீக்குன்னு சொல்லி திட்டுறதை விட எப்படி அவங்கள வந்து ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கணும். சரி, ஓகே, அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:49 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காண்டி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: மாமா சாதிக்.
2: சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்க ஒரு புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்கல்ல?
3: ஆமாக்கா, பேச்சனும் நாய்க்குட்டி. இது சிரா நாவல், ஆன் டைம் செகாவ் அவங்களால தான் ஏகப்பட்டது. இது தமிழ் மொழியை இருக்கவங்க கோபாலகிருஷ்ணன் அவங்களால தான் தமிழ் மொழியை வாசிக்கவாக்கா?
2: ம், வாசிச்சிருங்க.
3: செத்து செத்து செத்து அழுகிய பிணங்களைத்தான் அது,
2: பிணங்களைத்தான்
3: பிணங்களைத்தான் அது திங்கிறது. எப்பொழுது வத?
2: எப்போதாவது
3: எப்போதாவது. அதிசயம் அதிசயமாகத்தான். அதற்கு புதிய
2: ஊன்
3: ஊன் கிடைத்தது. கிரை வசந்த காலத்தில் முயல் வயல் வலையிலிருந்து குட்டிகளை தூக்கி தூக்கி வந்தபோது ஆட்டு பண்ணைக்குள்ளே பூந்து குட்டி ஆட்டை கவர்ந்து வந்த சமையலுந்த
2: சமயத்திலும் தான்
3: நல்ல மாமிசத்தை தின்ன வாய் வாய்த்தாது. அஞ்சல் அஞ்சல் சாலையில் ஓநாயின் குகையிலிருந்து 3 மைல்களும் மைல்களுக்கு அப்பால் ஒரு
2: வன
3: விடுதி உள்ளது. முன்பு பணித்துறத்தில் பணியாற்ற 70 வயது கிழவர் இக்கான அந்த வீட்டில் வாசிக்கிறார். எப்பொழுதும்
2: விடுதியில் வசிக்கிறார். இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம் அடுத்தடுத்த பகுதிகளில். அடுத்ததான் நம் வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 21 கிலோமீட்டரில் இருந்து 36 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: சாதி.
2: அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யாரு வேணாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களது 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 180000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வு தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு. அதைப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வு தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபா கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்ல அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தோட ரொம்ப முக்கியமான, அதுவும் உலகமே ஆச்சரியமா பாக்குற ஒரு கெத்தான இடத்தை பத்தி தான் பேச போறேன். அது வேற ஒண்ணு இல்லங்க, நம்ம மண்டபம் கேம்ப்ல இருக்கிற சிஎம்எஃப் ஆரை, அதாவது மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம். அதுதான் இத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 சூப்பரான விஷயங்களை இப்ப நான் சொல்ல போறேன். இந்த சிஎம்எஃப் ஆரை சும்மா ஆரம்பிச்சது கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. செகண்ட் வேர்ல்ட் வார், அதாவது பாத்தீங்கன்னா 2nd World War நடந்தப்போ மிலிட்டரிக்காரவங்க காயம்பட்டவங்களுக்கு வைத்தியம் பார்க்க கட்டின ஒரு கடற்படை மருத்துவமனை தான் இந்த நேவி ஹாஸ்பிட்டல். இந்த பில்டிங் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1949 கவர்மெண்ட் இதை எடுத்து அப்படியே ஒரு கடல் ஆராய்ச்சி மையமா நடத்திட்டாங்க. நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு சம விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கேரளால இருக்கிற இந்த கொச்சின் அதுதான் இந்த சிஎம்எஃப் ஆரையோட மெயின் ஆபீஸ், அதாவது தலைமையகமா இருக்குது. ஆனா 1949 இருந்து 1971 வரைக்கும் இந்திய அளவிலான தலைமை அலுவலகம் அதுவும் மண்டபம் கேம்ப்ல தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல இந்தியாவோட மொத்த கடல் ஆராய்ச்சியையும் நம்ம ஊர்ல இருந்துதான் நடத்தினாங்கன்னா பாத்துக்கோங்களேன், எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்கிறது ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரியாததுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த ஆராய்ச்சி மையத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்குவீரஸ்வரர். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுத்துறோம்னா சாயலூரி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த வில்லடி பட்டாதுன்னு ஓடுதாப்பெல்லாம் வில்லடி பட்டுத்தான். வில்லடி பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கரணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைகளா ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இப்படி உள்ள சந்தேக காலங்கள் நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒத்தப்பனை அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தண்ணி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசின்னு சொல்கிறீங்கள அதாங்க நல்லா கிடக்கும். போய் பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு வருவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து, எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இருந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விளையாடவும் நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைதான். அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாரு. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேர்த்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்த இடம் எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு

0: வேலையாக தான் இருந்துச்சு. நிம்மதியால் இருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் செஞ்சாலும் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்ப நம்ம கடல் உலகத்துல இருக்கிற ஒரு வித்தியாசமான ஆனா யாருக்கும் அதிகமா தெரியாத ஒரு சுறாவை பத்தி தான் பேச போறேன். பேச போறது நான் இனிதா. நம்ம கேட்டுட்டு இருக்கிறது சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. பிராம்பிள் ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சுறானாலேயே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரொம்ப வேகமா நீந்தும், கூர்மையான பற்கள் இருக்கும். ஆனா இந்த வகை சுறாவின் முள்ளுழுவ அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். இது ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமா நீந்துமா. ஒரு ஆழ்கடல் உயிரினம் மற்ற சுறா மீன்கள் மாதிரி இதுக்கு செதில்கள் ரொம்பவே மென்மையா நீர் எதிர்ப்பு குறைக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா இந்த முள்ளுழுவ மீன் உடம்பு ஃபுல்லா ரோஜா செடியில முள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பெரிய பெரிய வெள்ளை நிற முள்கள் செதறி இருக்கு. இதனாலதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முள்ளுழுவ அப்படின்னு, முள் புதர் சுறா அப்படின்னு பேர் வந்துச்சு. இதோட தோல் முழுக்க ஒரு வித்தியாசமான, அதுவும் தடிமானான, துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சளி மாதிரி திரவம் சுரக்கும். ஆழ்கடல்ல நிறைய ஒட்டுண்ணிகள் இருக்கும். இந்த ஒட்டுண்ணிகள்கிட்ட இருந்து, அதுவும் பாத்தீங்கன்னா இதோட எதிரி, அந்த எதிரியான ஒட்டுண்ணிகள்கிட்ட இருந்து அதை காத்து கொள்றதுக்காண்டி இந்த அறிவியல் தந்திரத்தை இது பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா கடலுக்கு அடியில 400 இருந்து 900 மீட்டர் ஆழத்துல சூரிய வெளிச்சமே படாத இருட்டான பகுதிகளில் தான் இது வாழும். அதனாலேயே இது மனிதர்கள் கண்ணுக்கு இது சாதாரணமா படாது. சுமார் 3.1 மீட்டர்ல இருந்து 10 நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த வகை சுறாக்கள் 15 52 குட்டிகள் போடும். இவ்வளவு ஆச்சரியமான நிறைஞ்ச இந்த விசித்திரமான சுறா வந்து பாத்தீங்கன்னா ஆழ்கடல் மீன்பிடிப்புல, அதுவும் முக்கிய காரணமா அது உலகத்தோட அழிவு விளிம்புல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த வகை சுறா மீன்கள் கடல்ல உயிரோட பிடிபட்டுச்சு அப்படின்னா மீனவர்கள் அதை கடல்ல விட்டுருங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அடுத்ததா வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே நமக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்கலாமா? இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸை உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். சூழலும்
1: பெண்களும் அப்படின்ற புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையை தான் நான் வாசிச்ச சில விஷயங்களை இந்த பகுதியில சொல்ல போறேன். நான் இனிதான் இது சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கடல் ஓசை எஃப்எம் 90.4 காணல் நீர் பெண்டிர் அப்படின்ற ஒரு கட்டுரை பகுதி தான் இன்னைக்கான தலைப்பு. இந்த காணல் நீர் பெண்டி அப்படின்ற ஒரு கட்டுரையில நாராயண சுப்பிரமணியன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் விளக்கமா சொல்றேன். மழை பெஞ்சு அந்த பள்ளம் நிறையிற வரைக்கும் குடிக்க தண்ணி வேணும்னா கிராமத்துக்கு பொம்பளைங்க வந்து பாத்தீங்கன்னா குடத்தை தூக்கிட்டு பிளாப்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போகணும். வில்லனூர் பொன்னனூர்னு ரெண்டு ஊரை தாண்டி தான் போகணுமா. வழிநெடுக வெறும் காட்டு கருவேல மரங்கள், காத்தோட சத்தம் மட்டும்தான் அதுல கேக்கும். இதுல வர்ற ஆம்பளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாக்குறதுக்கே ரொம்ப முரட்டுத்தனமா கரடு முரடா இருப்பாங்க. அதுலயும் அந்த நிசப்தமான முள்காட்டுக்குள்ள அவங்கள பார்க்கும் போது இந்திரா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு பயத்துல நெஞ்சே அடைச்சு போயிருமா. போற வழியில ரெண்டு கண்மாய்கள் நாலு ஊரணிகள் நஞ்ச புஞ்ச நிலங்கள் எல்லாமே அப்படி வெடிச்சு வறண்டு போய் கிடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டிதான், அதுவும் ரெண்டு சுடுகாட்டை தாண்டிதான் போகணும். கர்ப்பிணி பெண்கள் அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க அப்படின்னா அந்த குடத்தோட நடந்து வரும்போது மத்த பெண்கள் அவங்கள முன்னாடியும் சைட்லயும் என்ன செய்வாங்க அப்படின்னா மறைச்சு கூட்டிட்டு போவாங்களாம். அவங்க கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு படக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம், அதனால மறைச்சு கூட்டிட்டு போவாங்களாம். இப்படி 3 மைல் தூரம் நடந்து பிளாப்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கிற அந்த ஊரணி பக்கத்துல ஒரு நல்லத நீர் கிணறு இருக்கு. அந்த கிணத்துல பாத்தீங்கன்னா ஊர் ஜனங்க தண்ணி எடுப்பாங்க. அதுவும் எப்படி எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அந்த தண்ணி ஊற ஊறதான் எடுப்பாங்க. குறிப்பா அந்த ஜனங்கள் எல்லாம் காலையில அந்த தண்ணி எல்லாம் ஊறி எடுத்ததுக்கு அப்புறம் மத்த ஜனங்கள் அதாவது வெளியூர் ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை எடுக்க விடுவாங்க. ஊருக்கு திரும்புறப்ப அந்த குடத்துல தண்ணி சிந்தக்கூடாதுன்னு ஆடாம படாம எட நோகாம நடந்து வர்றப்ப அவங்க உடம்பு அப்படி காஞ்சு கருவாடா மாறிடுமா. சரி, இதோட பகுதி நிறைய இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இந்த கட்டுரை பத்தின தொடர்ச்சியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: காலத்துல இந்த சங்கு உலகத்துல ரொம்ப அரிதான சங்கா இருந்துச்சு. இதோட அழகான கோபுர வடிவம் ரொம்பவே தனித்துவமானது. என்ன சங்குன்னு தொடர்ந்து கேட்கலாமா? நீங்க இணைஞ்சிருக்கீங்க இது சமுத்திர பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இது கடல் ஓசை FM 90.4. இதுக்கு வாழப்பு சங்குன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இது இங்கிலீஷ்ல வந்து குளோரி ஆஃப் இந்தியா கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாக்குறதுக்கு இந்த வாழப்பு வடிவத்திலேயே நீளமா அழகா ஒரு டிசைனா இருக்கிறதா இதுக்கு இந்த பேரும் வச்சிருக்காங்க மீனவர்கள். இதோட தனித்துவமான டிசைனுக்காகவே இதை வாங்குறதுக்கு போட்டி போடுவாங்களாம். பழங்காலத்துல ஒரு சங்கு கிடைச்சா கூட கை நிறைய காசு தானா, பாக்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருந்தாதான் என்ன, காசு கொடுத்து தானே வாங்க முடியும். இது ஒரு பயங்கரமான வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதோட இந்த கூர்மையான இந்த ஹார்பூன் அப்படின்ற ஒரு பற்களை வச்சுதான் மீன்களை கொத்தி விஷத்தை பாய்ச்சுமா. இதோட உடம்புல இந்த விஷம் இருக்குதுல்ல, இந்த விஷம் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை முடக்கிடுமா, அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷமா இருக்குது. இந்த சங்கோட விஷத்துல இருக்கிற அந்த கொனோடாக்சின்ஸ் அப்படின்ற ஒரு விஷத்தன்மைய, அதுவும் பாத்தீங்கன்னா இதோட வேதிப்பொருளை வச்சு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சக்தி வாய்ந்த விஷத்தன்மை இருக்கிறதுனால வலி நிவாரணத்துக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கோட சுருள் வடிவமும் மேல இருக்கிற டிசைனும் ஃபைடோனாசி சீக்வன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த கணிதத்துல தங்க விகிதம் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் ரேஷன், அதுபடிதான் இயற்கையா இருக்குது. இதோட அழகுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆபத்தும் அதே நேரத்துல மனித உயிரை காப்பாத்துறதுக்கான மருத்துவ அறிவியலும் ஒளிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே உங்களுக்காக வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 94.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமூகம், என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி மண்டபா. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரைக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கிறது ஒரு 20 வள்ளத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில் பரவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாழியை போயே கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரைக்கார் வந்து அந்த கல்லை விற்றுருவார், நல்ல விலைக்கு விற்றுருக்காரு. அந்த காலத்தில் நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமல் கிட்டியே, நீ ஒரு புள்ள தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோடு விட்டுட்டார். அருணா கைத்த அத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். மறு என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உழைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம் தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: திட்டத்தோட விவரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா, மீன் பிடித்தல் குறைவாக உள்ள காலகட்ட மாநில உதவி திட்டம். அதாவது மீன் பிடிக்கும் போது மீன் குறைவா இருந்துச்சு அப்படின்னா, சில மாசங்கள்ல கடல் சார்ந்த மீன் பிடிப்பு தொழில ஈடுபடுற மீனவ குடும்பங்களுக்கு ஏற்படுற இந்த வாழ்வாதார இழப்பை தணிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு இந்த உதவியை கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துல எப்படி குறைவான மீன்பிடிப்பு காலங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, திருவள்ளூர்ல இருந்து அது ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைவான மீன்பிடி இருக்குமா. தூத்துக்குடி திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா குறைவான மீன்பிடிப்பு இருக்குமா. கன்னியாகுமரி மாவட்டத்துல அதுவும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசத்துல இந்த குறைவான மீன்பிடிப்பு இருக்கணுமா. இந்த குறைவான மீன்பிடிப்புல குறிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல செயல்பட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தோட தகுதிகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பம் செய்கிறவங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த மீன்பிடி தொழில் செய்யறவங்க அதுவும் ஒரு நபரா இருக்கிறவங்க அவங்க மீனவரா இருக்கணும், முழு நேரமாவும் பணிபுரியணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த வறுமை கூட்டிற்கு கீழே இருக்கிறவங்க இதுல வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கூட்டுறவு சங்கங்கள் அதாவது சொசைட்டில எல்லாம் இருப்போம் இல்லையா, அந்த சொசைட்டில கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட உதவி தொகை எவ்வளவு தர்றாங்க அப்படின்னா 6,000 ரூபாய் தராங்க. இந்த உதவி தொகை யாரோட வங்கி கணக்குல பதிவு பண்ணுவாங்க அப்படின்னா, விண்ணப்பம் யார் கொடுத்திருக்காங்களோ யாரோட பேருக்கு அந்த விண்ணப்பம் பதிவாயிருக்கோ அந்த நபர்களுக்கு தான் இந்த 6,000 ரூபாய் உதவி தொகை வங்கி புத்தகத்துல வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விண்ணப்ப படிவம் பெறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாதாரண

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உணரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் சுவை என்னன்னா இறால் குழம்பு. அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிளகா உருண்டை அரைச்சு இறால் குழம்பு வைப்பாங்க. அது எப்படி வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியும், அதாவது நம்ம அம்மாவுக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து நிறைய பொடிகள்லாம் கடைகள்ல வாங்கி குழம்பு வைக்கிறோம். இந்த பொடிகளே இல்லாத அளவுக்கு எப்படி நம்ம மிளகா உருண்டை அரைச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்றத பத்தின செய்முறை விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு ராலை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு 1/4 கிலோ ரால் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய், கொஞ்சமா மல்லி, மிளகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை மிளகாய், இது மட்டும் போதும். இது இதை நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா மிக்சியில நல்லா அரைச்சிடணும். மல்லி மிக்சியில அரைபடாது, அதனால என்ன செய்யணும், மல்லிய ஃபர்ஸ்ட் மிக்சியில நல்லா தூளா அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய், சீரகம், மிளகு இதெல்லாம் ஒன்னா போட்டு அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த தேங்காய் கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் வெள்ளப்புடு சேர்த்துக்கங்க, நல்ல மணமா இருக்கும். இப்ப அரைச்ச அந்த விழுது தனியா இருக்கட்டும். இப்ப நம்ம தக்காளி வெங்காயம் எப்பயுமே நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் தாளிப்பு இல்லாமயே குழம்பு வைப்பாங்க, அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம தாளிப்பு இல்லாம வைக்கலாம், ஆனா வந்து தாளிப்பு இல்லாம வச்சோம்னா நல்லா தெரியாது. தாளிப்பு இருந்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா கொடுக்கும். தக்காளியே நம்ம நறுக்கிக்கலாம் சின்னதா, பெரிய வெங்காயம் ஒன்னு சின்னதா நறுக்கிக்கலாம். மல்லி இல புதினா கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிறீங்க. 2 பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம ஏற்கனவே காரத்துக்கு தக்கன மிளகாய் போட்டிருக்கோம், அதனால காரத்துக்கு தக்கன 1 பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எடுத்து அதையுமே தனியா வச்சுக்கலாம். இப்ப பொடுசா நறுக்குன இந்த தக்காளி வெங்காயத்தை எண்ணெய் ஊத்தி தாளிச்சு போட்டுட்டு இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல தக்காளி வெந்து குழஞ்சு வரவும் இது கூட இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சிய நல்லா பொடுசா நறுக்கி உள்ள போட்டுக்கிறீங்க. வெள்ளப்பூட்டையும் நல்லா பொடுசா நறுக்கி உள்ள போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் லேசா உப்பு போட்டு மூடியும் வச்சுக்கோங்க. மூடி வச்சு நல்லா மணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிளகாய் உருண்டை அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மிளகாயை எடுத்து உள்ள போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ராலையும் சேர்த்து உள்ள போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம், ரால் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு டேஸ்டாவும் அவ்வளவு ஒரு மணமாவும் இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி தாளிப்பு இல்லாமயே என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த மிளகா உருண்டை, இந்த மிளகா உருண்டையில கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த தக்காளி பழத்தை பிழிஞ்சு அப்படியே கொதிக்க வச்சு அதுக்குள்ள ராலை அள்ளி போட்டு கொதிக்க வைப்பாங்க. அவ்வளவுதான், குழம்பு ரெடி. ஏதோ சல சலன்னு வச்சு குழம்பு ரெடி பண்ணிடுவாங்க. அந்த காலத்துல இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவசர குழம்பு அப்படின்னு சொன்னோம்னா மிளகா உருண்டையை மட்டும்தான் அரைச்சு குழம்பு வைப்பாங்க. இப்ப எல்லாம் நிறைய பொடிகள் வந்துருச்சு, நம்ம அந்த பொடிகளை அதுல சேர்த்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம யாருமே சாப்பிட்டது கிடையாது. நம்ம அம்மா கைப்பக்குவத்துல நம்மளும் குழம்பு வைக்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இந்த குழம்பு ட்ரை பண்ணி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க. கண்டிப்பா நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம அம்மா கைப்பக்குவத்துலயே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரால் குழம்பு பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்துதான் நல்ல பாடல்களுமே நமக்காக வருது, தொடர்ந்து கேட்கலாம். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மளை கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசிய போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த பூமியை பத்தி பல பேருக்கு தெரியாத சில சயின்ஸ் விஷயத்த பத்தி தான் கேட்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் என்னதா. இது கடல் ஓசை FM 90.4. அதாவது நம்ம கண்ணுக்கு பூமி ரொம்ப அமைதியா அப்படியே கூலா தண்ணி நிறைஞ்ச இடமா தெரியும். உண்மையில என்ன தெரியுமா, பூமிக்குள்ள இரும்பு நிக்கலும் கலந்த ஒரு பெரிய நெருப்பு பந்து இருக்குதாம். அதாவது 50,000 டிகிரி செல்சியஸ் சூட்டு கொதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது கிட்டத்தட்ட நம்ம சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலைக்கு சமமா இருக்குதான். அதாவது சூரியன் மேல இருக்கும், பூமிக்குள்ள இருக்கிற நெருப்பு, இது ரெண்டுக்கு நடுவுல தான் நாம பத்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தோன்ற இந்த ஆழமான தங்க சுரங்கமே வெறும் 3 கிலோமீட்டர் ஆழத்துலதான் அது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. பூமியோட மேலோட்ட கூட நம்ம இன்னும் சரியா தொடலைன்னு சொல்றாங்க. ஒருவேளை பூமிக்கு நடுவுல ஒரு பெரிய கோல் போட்டு அதுல ஒரு கல்லை போட்டா அது அடியில போய் விழவே 45 நிமிஷம் ஆகுமா. அதே மாதிரி இந்த எரிமலை வெடிச்சா ஆபத்துன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த எரிமலைகளே இல்லைனா பூமியில மனுஷங்க வாழ நிலைமை உருவாயிருக்காது. மக்களே, பூமி முழுக்க தண்ணி மூடி வெறும் மீன்கள் மட்டும்தான் வாழ்ந்திருக்கும். எரிமலை உமிழ்ந்த இந்த வாயுக்கள்ல தான் வளிமண்டலத்தையும் காந்த புலத்தையும் உருவாக்குச்சு. அதான் விஞ்ஞானி கார்ல் சாகன் அப்படின்றவங்க அழகா சொல்லி வச்சிருக்காங்க. இயற்கையோட பின்னணியில இருக்கிற இந்த கடவுள் வேற யாருமே இல்ல, இந்த இயற்பியல் விதிகள் தான். சரி, அருமையான பாடல்களுமே இப்ப உங்களுக்காக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்கலாமா? இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கமா CMFR-ஐ ஆரம்பிச்ச ஒரு தொடக்க காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் இது எப்படி மாறிடுச்சு அப்படின்ற விஷயங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கடல்ல வாழக்கூடிய ஒரு அரிதான உயிரினமான முள் உழுவை, அந்த முள் உழுவை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சூழலும் பெண்களும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல நான் படிச்ச விஷயங்கள், அதாவது பாத்தீங்கன்னா படிச்ச கட்டுரையில இருந்து ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரிதா கிடைக்கக்கூடிய அந்த வாழைப்பூ சங்கு, அந்த வாழைப்பூ சங்கோட சுவாரஸ்யமான தனித்துவமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா அந்த சங்குல இருந்து இன்னுமே கிடைக்கக்கூடிய வேதிப்பொருள்ல இருந்து மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது வலி நிவாரணி பொருட்களை தயாரிக்கிற விஷயத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதுவும் இந்த தடை காலத்துக்கு பின்னாடி மீன் இல்லா காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அந்த 6,000 ரூபாய் உதவித்தொகை எப்படி கிடைக்குது, அதை என்ன மாதிரியான முறைகள்ல நாம விண்ணப்பம் செய்யணும், அது யாருகிட்ட விண்ணப்ப படிவங்கள் கிடைக்குது அப்படின்ற ஒரு ப்ராசஸிங்கான விஷயங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல சேர்ந்து பயன்பெறவும் நமக்கு ஒரு உந்துதலாவும் இருந்த விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணம் பகுதியில நெய்தல் சுவையில ரால் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது பாரம்பரிய உணவுகள்ல ஒன்னாவும், முன்னாடி காலத்துல நம்ம அம்மாச்சி தாத்தா எப்படி மிளகா உருண்டையில ரால் குழம்பு வச்சாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். காலநிலை மாற்றத்துல நம்ம பூமியை பத்தின சில விஷயங்கள், நமக்கே தெரியாத சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. இன்னும் குறிப்பா நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு மறுபடியும் இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கடலை பாதுகாப்போம், கடலை நேசிப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும். தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே. சுமாராணி. நான் ராம

0: ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதாக பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்குது. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்கு.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்கோடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்த ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. 9th படிக்கும் போது நினைக்கிறேன், 9th-ல 10th படிக்கும் போது ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். 7th-லேருந்து 9th-12th வரை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம். அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்ருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப ஸ்லோவாக போகும், நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும்னு வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும். கொஞ்சம் போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரதுனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 ட்ரெயின் தான் இருக்கும். பாமல் நிற்கிறதுனா பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயினிக்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின், காலையில் 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின். மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ அதை எடுத்துட்டாங்க. போட்டு இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கே இப்போ ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோன்னே என்ன பண்ண தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு. அது வந்து எங்களால் மறக்கவே முடியாத சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின். இப்போ அந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: நினைச்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. அடுத்த ஒரு மணி நேரம் அன்பான உள்ளங்களோட கதை சொல்றதுக்காக நேர்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. அலைபாயுதே நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு எஸ் பர்வின் பானு எழுதின சில்லறை மனிதர்கள். கதைக்குள்ள போலாமா? அப்பா கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்டபடி மீசையில முளைச்சிருந்த வெள்ளை முடிகளை நறுக்கி அதை கண்ணாடிய பார்த்து சரி பண்ணபடி தன்னோட மனைவி கிட்ட கண்ணன் கேட்டார். மைத்திலி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் பதிலே சொல்லாம அமைதியா இருக்க? இப்ப பதில் சொல்லி மட்டும் என்னங்க ஆயிர போது? அட, எங்க அப்பா, நான் கேட்டதும் உங்க அப்பா அப்படியே பதில் சொல்லிருவாரு பாருங்க. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா? 1966 ஹவுசிங் லோன் போட்டு நடையா நடந்து பாடுபட்டு இந்த வீட்டை கட்டுனேன், இதுல உட்கார கூட எனக்கு அனுமதி இல்லையான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு நச்சரிச்சிருவார். எதுவா இருந்தாலும் நீங்களே உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு மைத்திலி சொல்லிட்டு கோபத்தோட அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்களோட கோபத்திலையும் நியாயம் இருக்கத்தான் செய்து. யார் என்ன பேசினாலும் குதர்க்கும், அதுக்குள்ள ஒரு அர்த்தம்னு கண்ணனோட அப்பா பேசும்போது பெத்த பிள்ளைங்களுக்கே வலிக்கிறப்போ மருமகன்ற உறவுல இருக்கிறவங்க கிட்ட பொறுமையை எதிர்பார்க்க முடியாது தானே? அந்த மாதிரிதான் மைதிலிக்கும் இருந்துச்சு. கண்ணன் ஒரு வழியா அவரு ரூமை விட்டு வெளியில வந்தாரு. டிவியில காமெடிய வேண்டா வெறுப்பா அவங்க அப்பா பாத்துட்டு இருந்தாரு. அவரோட உடல் மொழியும் மனமொழியும் அந்த இயல்பான நகைச்சுவை காட்சிக்குள்ள ஆழ்ந்து போகவே இல்லை. பேருக்கு தான் அவரு டிவி பார்த்தாரே தவிர அவரோட மனசுல வேற ஏதோ ஒரு சிந்தனை ஓடுனபடி இருந்துச்சு.

ஹெட்லைட்டோட வெளிச்சம் என் கண்ணை கூசும். வண்டியில போனா தலை வேற சுத்தும், கீழே தள்ளுறது போல இருக்கும். அதான் சொன்னேன் டாக்ஸி பிடின்னு. அதுக்கு போய் இவ்வளவு சலிச்சுக்கிற, எனக்காக ஒரு டாக்ஸி கூட நீ பிடிக்க மாட்டியா? 1966 ஹவுசிங் லோன் போட்டு நடையா நடந்து பாடுபட்டு கட்டின வீடு. இந்த வீட்டுல உரிமையா ஒன்னு பண்றது கூட எனக்கு உரிமை இல்லல்ல. நான் இங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதான் ஒவ்வொரு நாளும் என்ன குத்தி குத்தி காட்டுறீங்க. சீக்கிரமா அங்க இருந்து போயிருவேன், ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். அப்பா ஏன் நீங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, நான் மெதுவாவே வண்டி ஓட்டிட்டு போறேன், என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கண்ணன் சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க அப்பாவோட முகம் கடுகடுத்து செவந்து போய் சினம் ஏறி இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில கண்ணனோட அப்பா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லிருப்பாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: சில்லறை மனிதர்கள் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். இங்க பாருடா, நடந்து போறதுன்னா கூட போயிருக்கலாம், இப்ப என்ன ஆயிர போது? மேடவாக்கம் மெயின் ரோட்ல தானே ஆஸ்பத்திரி இருக்கு. நான் பஸ்ஸோ ஷேர் ஆட்டோவோ பிடிச்சு வந்துடுறேன், நீ பைக்ல நல்லபடியா வந்திருப்பா. நான் பார்க்காத மேடவாக்கமா என்ன? எனக்கு உன் கூட பிடிக்காம வண்டியில வர்றதுக்கு ஷேர் ஆட்டோல போறதே பெருசா படுது. நான் அப்படியே போய்க்கிறேன் அப்படின்னு சுல்லுன்னு பேசிட்டு செருப்பை மாட்டிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டு வாசல் கிட்ட போயிருப்பாரு. பின்னாடியே ஓடி வந்த கண்ணன், என்னப்பா இது, ஒரு யோசனை தானே சொன்னேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா? எது பிடிக்குதோ அதுல போயிட்டு போறோம், அதுக்கே இத்தனை கோபம், சிடுசிடுப்பு, ஏன்பா இப்படி இருக்கீங்க? ஆமாடா, நான் இப்படித்தான் இருப்பேன். ஆசாரிக்கு வயசானா அகப்பு செய்யத்தான் லாயக்கம். இருந்த இருப்போம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? என்ன விட்டு என் போக்குல நான் இருந்துக்கிறேன். சமயம் பார்த்து ஆட்டோவும் வர அதை கை காட்டி நிப்பாட்டி ராதாகிருஷ்ணன் ஐயா அந்த ஆட்டோல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. அவங்க அப்பா கூடயே கண்ணனும் ஏறிக்கிட்டாரு. வழி நடுக ஒரு வார்த்தையும் பேசல. அப்பாவோட முகத்துல சிடுசிடுப்பும் கடுகடுப்பும் கூடையில அல்ற அளவுக்கு கொட்டி கிடந்துச்சு. கண்ணனோட அம்மா தவறி போய் 10 வருஷங்கள் ஆகுது. கண்ணனும் பெங்களூர்ல இருக்கிற மூத்த மகனான சாரதியும் தான் அவங்க அப்பாவை மாறி மாறி பாத்துக்கிட்டாங்க. அவர் இருக்கக்கூடிய நாட்கள் உண்மையிலேயே ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சோதனையான நாட்களா தான் இருந்துச்சு. வீட்டுல சிரிப்பு இருக்காது, எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்சு விழுவாரு. அவருக்கு பிடிக்காதத பண்ணிட்டா விவாதமே பண்ண மாட்டாரு, அதுக்கு பதிலா சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்படி வாதமா சாப்பிடாம கொல்லாம அமைதியா உட்கார்ந்துருவாரு. அத பாக்கும் போது அவர் கூட இருக்கிற யாருக்குமே நிம்மதி இல்லாம போயிரும். ராதாகிருஷ்ணன் ஐயா அப்படி இருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும், புள்ளைங்க சரியில்லை, அதான் இந்த மனுஷன் இந்த பாடுபடுறாரு அப்படின்னு வாய்ப்பாட்ட வசையா பாட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நஞ்சம் இல்ல, நிறைய மன கஷ்டங்களை ராதாகிருஷ்ணன் ஐயா அவரோட ரெண்டு பசங்களோட குடும்பத்துக்கும் வாரி வழங்கினபடி இருந்தார். கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சியில. இனிமையான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. ராதாகிருஷ்ணன் ஐயாவோட குணத்தை அவங்க பசங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஆட்டோவை விட்டு இறங்கினதும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ராதாகிருஷ்ணன் ஐயா போனார். டாக்டர் பாக்குறதுக்கு ராத்திரி 8 மணியை தாண்டி இருந்தோம். கிளினிக்ல எக்கச்சக்கமான பேரு ஏராளமான வியாதிகளோட வரிசையில காத்து கிடந்தாங்க. ஆனா அது எதுவுமே அவரோட கண்ணுக்கு படவே இல்லை. இந்த ஆஸ்பத்திரியில எல்லாரும் தூங்கிட்டீங்களா என்ன? எவ்வளவு கூட்டமா இருக்கு? ஏன் அடுத்தடுத்து எல்லாரையும் பார்த்து அனுப்ப வேண்டியதானே, எம்பட்டு நேரம் தான் நிக்கிறதா அப்படின்னு வந்த உடனே அவர் கத்தும் போது பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா அவரை பார்த்தாங்க. அப்பா, இங்கெல்லாம் அப்படி கத்த கூடாதுப்பா, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நம்மள மாதிரி தான் இங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களும் எவ்வளவு நேரம் காத்து கிடக்காங்கன்னு பாருங்க. நீங்க மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா அப்பவே போயிருக்கலாம். தேவையில்லாத சண்டை நீங்க தானே போட்டீங்க. கொஞ்ச நேரம் காத்துருங்கப்பா, ஒன்னும் ஆயிராது. என்னமோ சொல்லு, உட்காந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் ஐயா அமைதியா உட்காந்துட்டாரு. ரவுண்ட்ஸ் போயிட்டு டாக்டர் அவரோட ரூமுக்கு போகும்போதுதான் கண்ணன் டாக்டரையே பார்த்தாரு. டாக்டரும் அவங்க அப்பாவோட வயசுக்கு சமமானவரா தான் இருந்தாரு. இருந்தாலும் அவரோட முகத்துல தவழ்ந்த கனிவும் தேஜஸும் ஒரு நொடியில கண்ணனுக்கே ச இவர் என்னோட அப்பாவா இருந்திருக்க கூடாதா அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. டாக்டர் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் வரிசையா பேஷண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாரு. 37வது டோக்கன்ல உட்கார்ந்திருந்த ராதாகிருஷ்ணன் எப்ப தன்னோட வரிசை வரும்னு காத்து கிடந்தார். ரொம்ப நேர காத்திருப்புக்கு அப்புறம் டோக்கன் நம்பர் 37 யாருங்க? நாங்க தான் சிஸ்டர், எங்க அப்பா தான். உள்ள போயிருக்கிறவங்க வெளியில வந்ததும் அடுத்து நீங்க போலாம். ஓகே சிஸ்டர் அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு டாக்டர் ரூம் வாசல்ல போய் நின்னாரு. உள்ள போன பேஷண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ராதாகிருஷ்ணன் அனுமதியே கேட்காம டாக்டரோட ரூம்குள்ளயும் போயிட்டாரு. கண்ணனுக்கு அப்போ சரியான கோபம் வந்துச்சு. அப்பா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல, இவங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு மனசுக்குள்ளயே நினைச்சபடி டாக்டர் ரூம்குள்ள அவங்க அப்பாவோட போய் உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா சொல்றேன். இணைஞ்சிருங்க அலைப்பா இதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்பார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்பார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஏன் டாக்டர், ஏன் எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க? ஏன் இருக்கேன்னு கேளுங்க டாக்டர். தினமும் காலையில 2 மணி நேரம் வாக்கிங் போயிடுறேன். சுகரை குறைக்கவான்னு கேட்காதீங்க, அதான் இல்ல. இவங்க பண்றத பார்த்தா எனக்கு சக்கரை, ரத்த கொதிப்பு எல்லாம் வந்துடும் போல. மொத்தமா ஏறிடும் நினைக்கிறேன். என்னால நிம்மதியாவே இருக்க முடியல டாக்டர். அப்படி என்ன பண்ணாங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் டென்ஷன் ஆகுறனா? காலையில நேரமா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. லேட்டா எந்திரிச்சு வீட்டுல கலவரம் பண்றாங்க. கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு 6:30 செய்யக்கூடாதான்னு கேட்டா நாலா பக்கமும் முணுமுணுப்பு கேக்கும். என்ன பத்தி தான் பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னன்னு என்னால இப்ப வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. காதுதான் எனக்கு கேக்குறதே இல்லையே அப்படின்னு சொன்னவரோட வார்த்தையில அவ்வளோ ஆதங்கம் இருந்துச்சு. ராதாகிருஷ்ணன், இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதாச்சும் கோயில் குளம்னு போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அந்த கொடுமையை கேட்காதீங்க டாக்டர். எங்க போய் நான் சொல்லுவேன்? போன வாரம் திருக்கடையூர் போனாங்க. எனக்கு பக்கத்து வீட்டு பெருமாள துணைக்கு வச்சுட்டு பாவம் இவங்களுக்கு தான் வயசாச்சு போல. என்ன வீட்டுல விட்டுட்டு அவங்க மட்டும் வெளியில போறாங்க டாக்டர்? எனக்கும் கோயில் குளம் எல்லாம் போகணும்னு ஆசை இருக்காதா என்ன அப்படின்னு ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லும் போது கண்ணனோட முகம் சுண்டி போச்சு. ஓகே ஓகே, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை மாதிரி நிறைய பேரு ஏன் டென்ஷன் ஆகுறோம்னு தெரியாம அளவு கடந்து கோவப்படுறாங்க. அதனால அவங்களோட மனநிலை மட்டும் இல்ல, உடல்நிலையும் பாதிக்கப்படும்ன்றத அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்ல. நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் டோன்ட் வரி, உங்களுக்கும் என்னோட வயசு தான். என்ன பாருங்க, நான் நல்லா தானே உங்ககிட்ட பேசுறேன். எனக்குள்ள இருக்கிற கஷ்டம், மன வருத்தம் இதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்னா என்ன? என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா தெரியுதா இல்லையா? தெரியுது டாக்டர், ஆனா உங்களை மாதிரி என்னால இருக்க முடியலையே. பழக்கப்படுங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இந்த உலகத்துல கஷ்டப்படாத மனுஷங்கன்னு யாருமே இல்ல. எல்லாருக்குமே கஷ்டம்ன்றது இருக்கத்தான் செய்யுது. என்னமோ சொல்றீங்க, பாக்குறேன். இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. நர்ஸ் வருவாங்க, அவங்க உங்களை கூட்டிட்டு போவாங்க, சரியா அப்படின்னு டாக்டர் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நர்ஸும் ரூம்குள்ள வந்தாங்க. இருக்கும் கொஞ்சம் கூட தளராம கண்ணன் செல்ல மாதிரி உட்கார்ந்திருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன். அலைபாயுதே நிகழ்ச்சியில இனிமையான பாடல்கள் நேயர் உள்ளங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: சில்லறை மனிதர்கள் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். மிஸ்டர் கண்ணன், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பி ரிலாக்ஸ். டாக்டர், அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. எப்பவுமே சிடுசிடுன்னு இருப்பாரு. அவர் சிரிச்சு நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு. எல்லாத்தையுமே குறை சொல்றாரு. எல்லார்கிட்டயும் குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காரு. சலிப்பா இருக்கு டாக்டர். ஏன், வெறுப்பா கூட இருக்கு. நடந்ததெல்லாம் மறந்து போயிடுறாரு. இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்லுங்க. எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா சரியாகும். நீங்க எதை பத்தியும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு கண்ணனுக்கு டாக்டர் ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சாலைகள் வெறிச்சோடி கிடந்துச்சு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு திரும்பி பார்த்தா அன்னைக்கு செக்அப் போனாங்கல்ல ஒரு டாக்டர் கிட்ட, அந்த டாக்டர் தான் நின்னுட்டு இருந்தாங்க. ராதாகிருஷ்ணன் ஐயாக்கு அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. என்ன சார், எப்படி உடம்பு இருக்கு? எல்லாம் நார்மலா இருக்கா? தனியா வாக்கிங் வந்திருக்கீங்க? வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். தனி தானே சார் எல்லாரும். நம்ம கால மாதிரி பிள்ளைங்க கிட்ட மரியாதையே இல்ல. பெரியவங்க மேல அலட்சியம், வயசானவங்க மேல இருக்கிற ஒரு இலக்கரமும் இங்க அதிகரிச்சு போச்சு. ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? வாங்க சேர்ந்து நடப்போம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ராதாகிருஷ்ணன் ஐயா டாக்டர் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சார். ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 75 வயசு கிட்ட ஆகுது சார். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 73. கிட்டத்தட்ட என் வயசுதான் போலயே. இன்னும் எத்தனை காலம் தான் நம்ம கையில இருக்கோ? விடுங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். குறைஞ்சபட்சம் 5-10 சார், அது கூட அதிகம்தான். இந்த சின்ன வாழ்நாள்ல கூட இந்த சமூகமும் வீடும் நம்மள சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்குதுன்ற ஏக்கம் தான் என் மனசுல அதிகமா இருக்கு. ராதாகிருஷ்ணன், நான் ஒன்னு சொல்லட்டுமா? கணக்கு இல்லாம காலம் நம்ம கையில இருக்கிறப்போ கவனக்குறைவா நம்ம செலவழிக்கலாம். இவ்வளவுதான் நம்மளோட காலோன்ற திட்ட வட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற நாட்களை அழகாக்க வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பு. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே சார். இருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களோட எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை வருஷங்களா கணக்கிடாதீங்க, நிமிஷங்களை கணக்கிடுங்க. கையில இருக்கிற 100 ரூபாய ஒரே தாளா பாக்குறதுக்கு பதிலா கை நிறைய சில்லறையா மாத்துங்க. இருக்கிற ஒவ்வொரு நாணயத்தையும் அர்த்தம் உள்ளதாவும் உணர்வு மிகுந்ததாவும் பயன்படுத்துவேன்னு உங்களுக்குள்ளேயே சின்னதா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உங்களோட கவனத்துக்காக சொல்றேன். காலம் மாறி போச்சுன்னு நமக்கு நாமளே சொல்லிக்கிறோம் இல்லையா? அதான் இல்ல, நம்ம தான் மாறி போயிட்டோம். காலம் அப்படியே தான் இருக்கு. சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலும் தான் மறந்து போச்சு. குறைஞ்ச வாழ்நாள் தான் இருக்கு. என்ன அனுசரிச்சு போலன்னு கவலைப்படாம மிச்சம் இருக்கிற வாழ்நாள்ல என் பசங்களோட மனசுல புன்னகையா உறைஞ்சிருப்பேன்னு ஏன் நம்மள மாதிரி வயசானவங்க யாரும் நினைக்க கூடாது? பெரிய உண்மை இது தெரியுமா? மரணத்துக்கு அப்புறமும் யாரோட மனசுலயாச்சும் நம்ம அழியாம வாழ்றதுதான். உங்களோட வாழ்நாள சில்லறையா மாத்தி உங்க கையில கொடுக்கறேன். சில்லறையோட சிறந்தது எது தெரியுமா? சிரிச்ச முகமா இருக்கிறது. எப்பவுமே கலகலப்பா இருங்க. கோபம், விரக்தி, இயலாமை, பயம், இதெல்லாமே சின்ன சின்ன சில்லறைகள் தான். அது செலவானதும் இன்னொரு உணர்ச்சிக்கு வாங்க. எப்பவுமே சிதறி போன சில்லறைகளை போல கலகலப்பா இருங்க. உங்களோட கை நிறைய வாழ்நாளும் 1000 கோடி உணர்வுகளும் மிச்சம் இருக்கிறப்போ எதுக்கு எதையோ பறிகொடுத்த மாதிரி விரக்தியோடையும் சுடுசுடுப்போடையும் இருக்கீங்க? வாழ்க்கை ஒரு முறைதான், அது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்களேன் அப்படின்னு டாக்டர் சொல்லும் போது ராதாகிருஷ்ணன் ஐயாவோட முகம் தெளிவாகி போச்சு. கோயில் வாசல்ல நாவல் பழம் விக்கிறத பார்த்ததும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பேத்திக்கு பிடிக்கும்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. டாக்டர் மாத்தி கொடுத்த சில்லற காசுல ஒரே ஒரு காசு எடுத்து ராதாகிருஷ்ணன் ஐயா அவரோட விலை மதிப்பற்ற புன்னகைக்காக செலவு பண்ணாரு. அன்பு உள்ளங்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேச.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12-20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20,00,000 வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:11.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம்

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோ இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏ மாயா, எப்படி இருக்க? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: நல்லா இருக்கேன் ஜெயா, நீ எப்படி இருக்க? இப்ப என்ன பண்ற?
0: நல்லா இருக்கேன் மாயா, நல்லா இருக்கேன். ஆன்லைன் ஜாப் தான் பாத்துட்டு இருக்கேன். ஃப்ரீ டைம்ல பண்ணா போதும். மாசம் 8,000-20,000 வரைக்கும் கிடைக்குது. உனக்கு அப்ளை பண்ணவா?
1: ஏ ஜெயா, நீ படிச்ச பிள்ளை தானே, இதெல்லாம் நம்பலாமா?
0: ஏன் நம்பாம? முதல்ல 1,000 ரூபாய் அனுப்ப சொன்னாங்க. ஒரு வாரத்துல என்னோட அக்கவுண்ட்ல 2,000 ஏறிடுச்சு. அது மட்டும் இல்ல மாயா, தொடர்ந்து அவங்க குடுக்கற டாஸ்க் பண்ணா இன்னும் அதிகமா பணம் கிடைக்குமா?
1: பேராசை பெருநஷ்டம் ஆயிருமாயா. எங்க அத்தாச்சியும் இப்படித்தான். முதல்ல 50 ரூபாய்ன்னு ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 500 வருது 1,000 வருதுன்னு சொல்லி கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கவுண்ட்ல 3,000 வந்திருக்கு, 15,000 வந்திருக்கு, 60,000 வந்திருக்குன்னு மெசேஜ் வந்துச்சு. ஆசையா பணம் எடுக்க போனா அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க முடியாம போயிடுச்சு. கால் பண்ணி கேட்டா எல்லா டாஸ்கையும் முடிச்சா தான் பணம் வரும்னு சொல்லிட்டாங்க. முதலீடு பண்ண பணமும் கிடைக்கல, அதுல இருந்து வெளியே வர முடியல. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல 200க்கு மேல இருக்கு. படிச்ச படிப்புக்கு நிஜத்துல ஏதாவது வேலை பாரு ஜெயா, இந்த மாய உலகத்துல சிக்கிக்காத.
2: பகுதி நேர வேலை வாய்ப்பு என்று சொல்லி வரும் SMS அல்லது லிங்கில் சென்று பதிவு செய்ய வேண்டாம். பணம் செலுத்தி அதை திரும்ப பெற முடியாமல் அவதிப்படவும் வேண்டாம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
5: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
5: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது
5: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதான்
6: எல்லாருக்கும் தெரியுமே.
4: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
5: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.

0: என்னக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற?
0: அக்கா, அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சுயக்கிரியா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20,00,000 வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4

0: கதிரதனை காலம் கனவுகள் கண்டே காண்பதற்கு உன்னை
1: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: என் பையன்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: And two and three and four. Come on, all step boys.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனி செவ்வானம் கடலில்.

அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்க்க தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீர்வேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்ற, நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட பேசுறேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.

0: நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
1: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில்

0: அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: ஒழிப்போம்.

0: கடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்ல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக